பாதையை பாதுகாக்கவும் இந்த இயலங்களை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. வளைகுடா பிராந்தியத்தைச் சேர்ந்த முன்னணி விமான போக்குவரத்து மற்றும் தொழில்முறை கூட்டமைப்புக்குள் இந்த விருப்ப வெளிப்பாட்டில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேற்காசியால் நிலவும் நிலையற்ற புவிசார் அரசியலால் தூண்டப்பட்டு UAE வேச்சிருந்த நிறுவனங்கள் மத்திய மாநிலத்துக்கு ஒரு மாற்று உலகளாவிய விநியோகச் சங்கிலி தளவாடங்கள் மற்றும் விமான சேமிப்பு மையமாக மாற்ற முனைகின்றன. இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரக தூதுவர் அண்மையில் வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்கவை சந்தித்து கொழும்பு துறைமுகம் மற்றும் இலங்கையின் விமான போக்குவரத்து துறையில் தங்களுக்கு உள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருந்தார். பயணிகளின் செயற்பாடுகளை மட்டுமே வழங்கிய முந்தைய அரசாங்களைப் போலல்லாமல் தற்போதைய மறுசீரமைக்கப்பட்ட திட்டம் இரண்டு நெகிழ்வான முதலீட்டு வழிகளை செய்கிறது. ஒன்றோ விமான பக்க செயற்பாடுகள், அதில் உள் சுற்றளவு சிவில் விமான நிலைய செயற்பாடுகள், இன்னொன்று தரைப்பக்க செயற்பாடுகள், வெளிச்சுற்றளவு வணிக மேம்பாடு. எனவே முதலீட்டாளர்கள் ஒன்று அல்லது இரண்டு பிரிவுகளுக்கு மேலும் எடுக்கலாம். இதில் பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் மறுசிறப்பு மையங்கள், சரக்கு தளவாடங்கள், விமான பயிற்சி பள்ளிகள், விமான உற்பத்தி மற்றும் விருந்தோம்பல், சுற்றுலா பூங்காக்கள் போன்ற குறிப்பிட்ட வாய்ப்புகள் உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் சண்டே டைம்ஸ் பிசினஸ் இதழுக்கு இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். விமானத்துக்கு தற்போது ஆண்டுதோறும் ஏற்படும் சுமார் 3 பில்லியன் ரூபாய் செயற்பாடு நஷ்டத்தை தடுப்பதற்காக 2026 இறுதிக்குள் உறுதியான ஒரு தனியார் பங்காளரை இறுதி செய்ய அரசாங்கம் உத்தேசித்திருப்பதும் இங்கே நாங்கள் கவனிக்கத்தக்கது. இன்னும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இறக்குமதியாளர்கள் கடும் அதிருப்தி, நிதியமைச்சருடன் அவசர பேச்சுவார்த்தைக்கு கோரிக்கை என்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. மத்திய வங்கியால் வாகனங்களுக்கான குத்தகை வசதி திடீரென 50% 40% குறைக்கப்பட்டிருப்பது, முறையாக வரி செலுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்துள்ள வர்த்தகர்களை பாரிய நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே இவ்வாறு குறிப்பிடுகிறார். அரசாங்கத்துக்கு பாரிய வருமானத்தை ஈட்டித்தரும் இத்துறையை நம்பி சுமார் 30 முதல் 40 லட்சம் மக்களின் வாழ்வாதாரம் தங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், இந்த திடீர் சுற்றறிக்கையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் அவசர சந்திப்பு ஒன்றை வழங்குமாறு அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் குறிப்பிடும்போது, ஒரு சாதாரண மனிதன் வாகனம் வாங்கும் போது இதுவரை வழங்கப்பட்டு வந்த 50% குத்தகை வசதி திடீரென 40% குறைக்கப்பட்டிருக்கிறது. வாகனத்துறை என்பது அரசாங்கத்துக்கு பாரிய வருமானத்தை ஈட்டித்தரும் ஒரு துறையாகும். இதில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கியிருக்கிறார்கள். தற்போது வந்துள்ள வாகனங்கள் அனைத்தும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய அனைத்து வரிகளையும் செலுத்திய பின்னரே நாட்டுக்குள் வந்துள்ளன. அவ்வாறு வரிகளை செலுத்தி கொண்டுவரப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பை இந்த திடீர் முடிவு தடுத்திருக்கிறது. தனிப்பட்ட இறக்குமதியாளர்களுக்கு சலுகை வழங்கிவிட்டு முறையாக தொழில் ரீதியாக செயற்படுபவர்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துகிற இறக்குமதி செய்த அரசாங்கத்துக்கு வரி செலுத்துபவர்களுக்கு 40% குறைத்திருப்பது பாரிய அநீதியாக இருக்கிறதே. நாம் இந்த வாகனங்களை அன்றைய காலத்தில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இறக்குமதி செய்தோம். அதற்கான வரிகளையும் வங்கி கடன்களுக்கான வட்டியும் செலுத்தி வருகிறோம். இவ்வாறான முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் இனிமேல் இறக்குமதி செய்யப்பட உள்ள வாகனங்களுக்கு அல்லது கடன் கடிதம் திறக்கப்படும் வாகனங்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்குள் வந்துள்ள வாகனங்களுக்கு இதனை நடைமுறைப்படுத்துவது நியாயமற்றது. ஒரு வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்க கூடாது என்றால் அதை தெளிவாக கூறிவிட வேண்டும். ஆனால் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கி வரிகளையும் அகற்றிவிட்டு திடீரென கடன் வசதிகளை குறைப்பது எங்களை நெருக்கடிக்குள் தள்ளும் செயலாகும். ஒரு வாகனத்தை நாங்கள் 3 மாதங்கள் வைத்திருக்க நேரிட்டால் அதுக்கு 3% மேலதிக வரியை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் இவ்வாறான செலவுகள் கூடிக்கொண்டே போகும். வாகனங்களுக்கான வரி வீதம் ஏற்கனவே மிக அதிகமாக உள்ள நிலையில் தற்போது கடன் வசதியும் குறைக்கப்பட்டால் எங்களால் வாகனங்களை விற்க முடியாது. இதனால் வங்கிகளுக்கு வட்டி செலுத்த முடியாமலும் வரிகளை செலுத்த முடியாமலும் நாங்கள் முடங்கி போகும் நிலை ஏற்படும். வாகனங்களை விற்க முடியாமல் போனால் 3 மாதங்களுக்கு பிறகு தாமத கட்டணமாக மேலதிக வரிகளையும் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த துறையை நம்பி வாகனங்களை சுத்தம் செய்பவர்கள், சாரதிகள், வர்ணபுசோர்கள், உதிரி பாகங்கள் கொண்டுவருவர்கள் என சுமார் 30 முதல் 40 லட்சம் மக்கள் வரை வாழ்வாதாரத்தை பெறுகிறார்கள். இவ்வளவு பெரிய துறையை ஒரேடியாக முடக்காமல் இதிலுள்ள சிக்கல்களை புரிந்து கொள்ள வேண்டும். நிலையை குறித்து பேசுவதற்கு மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகள் அதிக பேராசிரியர் அனில் ஜெயந்த் போன்ற பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளுடன் ஒரு சந்திப்பை வழங்குமாறு நாங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கிறோம் என்பதான தகவலாக இந்த தகவல் இவ்வாறு அமைப்பிற்கு இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானுங்கே இதுபற்றி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு செய்தி, 40 நாடுகளுக்கு இலவச விசா வழங்கும் புதிய திட்டம் நேற்று முதல் அமல் என்பதான தகவலை

0: திருகேசரி பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது. இலங்கையின் சுற்றுலாத்துறை சேவை கைத்தொழிலை மேம்படுத்தும் நோக்கில் 40 நாடுகளுக்கு இலவச விசா வழங்கும் திட்டம் நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. 30 நாட்களுக்கு இந்த இலவச விசா செல்லுபடியாகும். குடிவரவு மற்றும் குடியளவு திணைக்களம் இது தொடர்பில் விசேட சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. சுற்றறிக்கையில் அமைய கடந்த 2026 மார்ச் 30 அமைச்சரவையின் அனுமதி மற்றும் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் அனுமதி பெறப்பட்டதன் பின்னர் இத்தீர்மானம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரியா, பஹ்ரைன், பெலாரஸ், பெல்ஜியம், கனடா, சீனா, செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, ஈரான், இஸ்ரேல், இத்தாலி, ஜப்பான், கசகஸ்தான், குவைத், மலேசியா, நேபாளம், நெதர்லாந்து, நியூசிலாந்து, நோவே, ஒமான், பாகிஸ்தான், போலந்து, கட்டார், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்கொரியா, ஸ்பெயின், ஸ்வீடன், சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம், ஐக்கிய ராஜ்யம், அமெரிக்கா ஆகிய 40 நாடுகளுக்கு இவ்வாறு இலவச விசா வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாடுகளின் ராஜேந்திர உத்தியோகபூர்வ சேவை அல்லது சாதாரண கடவுச்சீட்டுகளை கொண்ட பிரஜைகள் இந்த முறையின் கீழ் இலவச சுற்றுலா விசாவை பெற்றுக் கொள்ள தகுதி பெறுவார்கள். குறிப்பிட்டுள்ள 40 நாடுகளின் பிரஜைகள் மற்றும் இலங்கையுடன் இருதரப்பு பரஸ்பர ஒப்பந்தங்களை கொண்டுள்ள நாடுகளின் அதாவது மாலத்தீவு, சீசஸ் மற்றும் சிங்கப்பூர் பிரஜைகள் உட்பட அனைத்து வெளிநாட்டு பிரஜைகளுக்கும் இலங்கை வருவதற்கு முன்னர் இலத்திரனியல் பயண அனுமதி பெறுவது கட்டாயமாகும். இலங்கை மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு பரஸ்பர ஒப்பந்தத்தின்படி மாலத்தீவு பிரஜைகளுக்கு இலத்திரனியல் பயண அனுமதி முறைமையின் ஊடாக 90 நாட்களுக்கான சுற்றுலா விசா வழங்கப்படும். 40 நாடுகளின் பிரஜைகளுக்கும் மாலத்தீவு, சீசல்ஸ் மற்றும் சிங்கப்பூர் பிரஜைகளுக்குமான இலத்திரனியல் பயண அனுமதி இலவசமாகவே நடைமுறைப்படுத்தப்படும். 2026 மே 25 முன்னர் விண்ணப்பதாரர்களால் செலுத்தப்பட்ட இலத்திரனியல் பயண அனுமதி விசா கட்டணங்கள் எக்காரணம் கொண்டும் செலுத்தப்பட மாட்டாது என்பதான தகவலை இவ்வாறு தரப்படுகிறது. இதனிடம் மற்றொரு தகவல் குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. நாட்டில் 32 பேருக்கு மூளை காய்ச்சல் என்பதான செய்தி, மூளை காய்ச்சல் அல்லது மெனின் ஜைடிஸ் எனும் வைரஸ் நோய் தொற்றுக்குள்ளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும். 63 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்கள் 32 பேருக்கு இந்த நோய் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் தொற்றுநோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் பாலித்த கருணாபிம தெரிவித்திருக்கிறார். நோய் பரவல் தொடர்பில் நேற்று சுகாதார மேம்பாட்டு பணிகத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளிக்கையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். வைத்தியர் தொடர்ந்தும் இதுபற்றி கருத்து வெளியில் தெரியாத பகுதியில் சிறுவர்கள் மத்தியில் மூளைக்காய்ச்சல் அல்லது மெனிஞ்சைடிஸ் எனும் வைரஸ் தொற்று பரவி வருவதை காணக்கூடியதாக உள்ளது. நோய் தொற்று காலானவர்களிடம் நீடித்த காய்ச்சல், கடுமையான தலைவலி மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகள் தென்படக்கூடும். கடந்த சில வாரங்களாக தினியாய கல்வி வலயத்திற்குட்பட்ட பகுதிகளில் வைரஸ் தொற்றால் பாதிப்புக்குள்ளான பலர் அடையாளம் காணப்பட்டு வருகிறார்கள். தற்போது வரை இந்த நோய் தொற்றுக்குள்ளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் 63 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் அவர்கள் 32 பேருக்கு மாத்திரமே இந்த நோய் உள்ளமை இதுவரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நோய் பரவல் ஆரம்பித்த காலப்பகுதியிலிருந்தே இந்த நோய் தொடர்பான கண்காணிப்பு செயல்முறைகளை பயன்படுத்தி சந்தேகத்துக்குரிய நோயாளர்கள் எவரேனும் இருப்பார்களாயின் அவர்களை கண்டறிவதற்கும் தேவையான பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் மூலம் நோயை உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்திருந்தோம். விசேட வைத்திய நிபுணர்கள் ஊடாக வைத்தியசாலைகள் இதற்கு அவசியமான சிகிச்சை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நோய்க்குள்ளானவர்களின் பெரும்பாலானவர்கள் பொதுவாக 5 நாட்களுக்குள் முழுமையாக குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியிருக்கிறார்கள். கராபிரிய போதனா வைத்தியசாலையில் 4 அல்லது 5 பேர் மாத்திரமே சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். அந்த நோயாளர்கள் சிலர் தற்போது சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியிருக்கிறார்கள். இந்த வைரஸ் முக்கியமாக அசுத்தமான நீர் மற்றும் உணவு மூலமும் உள்நீர் வழியாகவும் நெருங்கி பழகுவர்கள் மத்தியிலும் பரவக்கூடிய சாத்திய கூறுகள் காணப்படுகின்றன. எனவே இதுகுறித்த விழிப்புணர்வு நடவடிக்கைகள் அனைத்தும் பாடசாலை கட்டமைப்பு மற்றும் இணைய தேவையான குழுக்களை பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று பாடசாலைகளில் நீர் விநியோகம் மற்றும் வளசல் கூட வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் கல்வி அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார்கள். அத்துடன் இப்பகுதியில் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு மேலதிகமாக பல சமூக நீர் விநியோக கட்டமைப்புகளும் காணப்படுகின்றன. ஆகையால் அந்த சமூக நீர் விநியோக கட்டமைப்புகளில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்து நோயை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இதனிடம் சீரற்ற காலநிலையினால் 31,000 அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதான செய்தியும் தரப்படுகிறது. நாட்டில் நிலை வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 7,984 குடும்பங்களைச் சேர்ந்த 31,078 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் அனைத்து முகாமைத்து நிலையம் கூறும்போது தென்மேற்கு பருவக்காற்று நிலைமை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் தொடர்ந்தும் மழை பெய்து வருகிறது. ரத்னபுரி, காலி, திருகோணமலை, களுத்துறை, கொழும்பு, கம்பஹா, புத்தளம் மற்றும் வவுனியா ஆகிய 8 மாவட்டங்களே சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. குறித்த மாவட்டங்களில் பல பிரதேச இலக்கு பிரிவுகளுக்குட்பட்ட 7,984 குடும்பங்களைச் சேர்ந்த 31,078 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கம்பா மாவட்டத்தில் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு நாடு முழுவதும் 860 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருக்கின்றன. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தற்போது அமைக்கப்பட்டுள்ள 18 தற்காலிக பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் 446 குடும்பங்களைச் சேர்ந்த 1,724 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலவரம் கடும் மழை காரணமாக கொழும்பு, கம்பா, களுத்துறை, கேகாலை, நுரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களின் பல பிரதேச இலக்கு பிரிவுகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி ரத்னபுரி மாவட்டத்தின் குறிவிட்ட ரத்னபுரி ஹெலிகுணம் மற்றும் கேகாலை மாவட்டத்தின் யட்டியந்தோட்டை ஆகிய பகுதிகளுக்கு இரண்டாம் மட்ட மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கேகாலை மாவட்டத்தின் கேகாலை தெஹியோ விட்ட திறனியகல ரோன்வெல் ஆகிய பகுதிகளுக்கும் ரத்தினபுரி மாவட்டத்தின் கிரியல்ல பெல்மதுல்ல டிவித்திகல எலப்பாத்த கலவான மற்றும் கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க பாதுக்க ஆகிய பகுதிகளுக்கும் முதலாம் மட்ட மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. களு மற்றும் கலனி கங்கை களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதால் அவற்றின் தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கே வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30-40 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டல் வெயில் திணைக்களம் அறிவிக்கிறது. மேல் சபரகம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் நுரலியா மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் இடிமின்னல் மற்றும் தற்காலிக பலத்த காற்று ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கிறது. எனவே பிரதானமாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்தும் அதனிடத்தில் இப்போது சீரற்ற காலனியினால் 31,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தாண்டிய செய்தியாக இந்த தகவலை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இதனிடம் இன்னும் ஒரு தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். அது பற்றி பார்ப்பதற்கு முன்பு சுயாதீன செய்தி பார்வையில் சிறிய துரு விளம்பரடைவள்
1: புதுமையான மாற்றம் குறைந்த விலை இன்றே வருகிறது.

0: கணிதானிய லுத்தர்களை கொள்வனம் செய்து உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள். தேசிய லுத்தர் சபை.
1: வர்ணங்கள் திரை தொடுவதற்கு முன்பு இரு வண்ணங்களில் இதய எண்ணங்களை இணைத்த அருமையான ஒரு காலம். ஆறு மனமே ஆறு என்று ஆறாத மன வலிகளையும் கூட மனதுக்குள்ளே அப்படியே புதைத்து வைத்து தத்துவங்கள் சொன்ன அற்புதமான கானங்களை கொண்ட காலம் அது. பழமையின் பாதையில் பயணிப்பது தனிய அழகு அல்லவா? அதிலும் நம் நினைவலைகளோடு நாம் சுமக்கும் கானங்களை ரசிப்பது அதைவிட தனிய அழகு. அந்த இரவை கேளுங்கள், அது சொல்லும். அந்த நிலவை கேளுங்கள், அது சொல்லும். நீங்கள் ரசித்த பாடல்களை உங்கள் அனுபவ பகிர்வோடு நீங்களே தெரிவு செய்து ரசிக்கும் ஒரு அற்புதமான தருணம். நெஞ்சோடு நிழலால் ஓடிய நிதர்சனமான நினைவுகளை நித்தம் நினைக்கும் இது வசந்தத்தின் நினைத்தாலே இனிக்கும். நினைத்தாலே இனிக்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு.

0: சுயாதீன செய்தி பார்வையில் இருக்கின்றோம். மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அரச ஓய்வூதியம் பெறாதோருக்கு விசேட சலுகைகளுடன் சுரக்கும் சிறப்பு ஓய்வூதிய திட்டம் 60 வயது பூர்த்தியடைந்தோருக்கு ஆயுட்காலம் வரை 50,000 ரூபாய் என்பதான தகவலாக இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அரச ஓய்வூதியம் பெற்றுக் கொள்ளாத 18 முதல் 59 வயது கிடைப்பட்ட நபர்களுக்காக சுரக்கும் ஓய்வூதிய திட்டம் தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என சமூக பாதுகாப்பு சபை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பில் அந்த சபை கூறும்போது, உறுப்பினர்களின் தேவை மற்றும் பங்களிப்பு பணத்தை செலுத்தும் திறனின் அடிப்படையில் தங்களுக்கு விருப்பமான ஓய்வூதிய தொகுதியை தாங்களே தீர்மானித்துக் கொள்ள முடியும். இந்த ஓய்வூதிய திட்டங்களில் பல்வேறு விசேட சலுகைகள் கிடைக்கப்பெறவுள்ளன. இதன்படி 60 வயது பூர்த்தி அடைந்தது முதல் ஆயுட்காலம் வரை ஒப்புக்கொள்ளப்பட்ட 50,000 ரூபாய் மாதாந்த ஓய்வூதியம் வழங்கப்படும். தவணை கட்டணங்களை செலுத்த தவறினாலும் கணக்கின் மீதுள்ள தொகைக்கு ஏற்ப சரிசெய்யப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. இதே நேரம் இந்த ஓய்வூதிய திட்டம் எவ்வாறு அமையப்போகிறது என்பது பற்றி மேலும் சில விடயங்களும் வெளியாகி இருக்கின்றன. ஓய்வூதியம் பெறுபவர்கள் மரணமடைந்தால் அவரது கணவர், மனைவி அல்லது சார்புடையவருக்கு அந்த உறுப்பினர் 80 வயது வரையிலான காலப்பகுதிக்கு ஓய்வூதியம் தொடர்ந்து வழங்கப்படும். ஓய்வூதியம் பெறுவதற்கு முன்னர் மரணம் சம்பவித்தால் இறுதிச்சடங்கு செலவுகளுக்காக 1,00,000 ரூபாயுடன் அவரது துணைவருக்கு ஓய்வூதிய உரிமை அல்லது செலுத்தப்பட்ட தொகையை முதலீட்டு வருவாயுடன் பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பும் இருக்கிறது. விபத்து அல்லது நோய் காரணமாக முழுமையாக ஊனமுறும் உறுப்பினர்களுக்கு 5,00,000 ரூபாய் பணிக்கொடையுடன் ஊனம் ஏற்பட்ட 4 முதல் ஆயுட்காலம் வரை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஓய்வூதியம் வழங்கப்படும். இத்தகைய சூழ்நிலையில் உறுப்பினர் எதிர்கால தவணை கட்டணங்களை செலுத்துவதிலிருந்து முற்றிலும் விடுவிக்கப்படுவார். அதேபோன்று நிரந்தர அல்லது பகுதியளவில் ஊனமுற்றால் 1,00,000 ரூபாய் பணிக்கொடை வழங்கப்படும். பயனாளிகளின் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கை அல்லது ஏதேனும் தேவைகளுக்கான நிதியுதவியையும் பெற்றுக் கொள்ள முடியும். இதற்கமைய 18 வயது முதல் 29 வயது கிடைப்பட்ட காலப்பகுதியில் மாதாந்தம், வருடாந்தம் அல்லது ஒரே தடவையில் செலுத்தும் தொகையாக தேவைக்கு ஏற்ப இந்த சலுகையை விண்ணப்பிக்க முடியும். சுரக்கும் ஓய்வூதிய திட்டத்துக்கான பண செலுத்தும் செயற்பாடுகளை 20 வயது முதல் 45 வயது கிடைப்பட்ட காலப்பகுதியில் மேற்கொள்ள முடியும். இந்த தவணை கட்டண செலுத்துகை வாய்ப்புகளுக்கு மேலதிகமாக காலாண்டு வருடாந்தம் மற்றும் 2 முதல் 4 ஆண்டுகள் வரையிலான குறுகிய காலப்பகுதிகளுக்குள் நெகிழ்வுத்தன்மையுடன் தவணைக்கான முறைகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பும் உள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பான மேலதிக விவரங்களுக்காக 0112 88 60 88 என்ற தொலைபேசி இலக்கம் மூலமும், 0774 30 44 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் மூலமும் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இதனிடம் இன்னொரு செய்தி குறித்து அவதானத்தை செலுத்தலாம். இந்தியாவின் அன்பளிப்பு வாகனங்கள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு, வடமாகாண போலீஸ் நிலையங்களுக்கும் ஒப்படைக்க தீர்மானம் என்பதான தகவலாக இந்த செய்தியினை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வாகனங்கள் இந்தியாவினால் அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. அதனை சந்தோஷ் ஜா கையளித்திருக்கிறார். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை போலீசின் பயன்பாட்டுக்காக இந்திய இலங்கை நட்புறவு திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட 134 கெப்ரக வாகனங்கள் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயகவிடம் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டன. இதற்காக இந்திய அரசாங்கம் 300 மில்லியன் ரூபாயை செலவிட்டுள்ளதோடு இந்த கெப்ரக வாகனங்கள் வடமாகாணத்தில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. எதிர்காலத்திலும் இலங்கைக்கு இவ்வாறான உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்திய ஒரு சனிகர் சந்தோஷ் ஜா இதன்போது குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட இந்த அன்பளிப்பை பாராட்டி போலீஸ் மாதிபர சட்டத்தனி பிரியந்த வீரசூரியால் இந்திய உயிர் சனிகர் சந்தோஷ் ஜாவுக்கு நினைவு பரிசொன்றும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டங்கல, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சிலர் ரவிசன் டிமோ நிறுவனத்தின் பொதுமுகாமையாளர் ராஜீவ் பண்டிதகி ஆகியோரும் இந்திய உயர்ஸ்தானிகள் அதிகாரிகளும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் உட்பட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. அனுராதபுர சிறுமி துஷ்பிரயோக சம்பவம், எதிர்கால சட்ட நடவடிக்கைகள் குறித்து பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தில் ஆராய்வு என்பதான ஒரு செய்தி தரப்படுகிறது. அனுராதபுர பிரதேசத்தில் சிறுமியொருவர் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சிறுமியின் பாதுகாப்பு குறித்து ஆராய்வதற்கு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் அதன் தலைவர் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் கூடிய போதே இந்த தீர்மானம் இவ்வாறு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய ஸ்ரீலங்கா போலீஸ் சட்டமாதிபர திணைக்களம், தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை, நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் இது தொடர்பில் விசேட சந்திப்பொன்றை எதிர்வரும் ஜூன் 5 நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சமூகத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்துக்கு மேலதிகமாக சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிராக இடம்பெறுகின்ற அனைத்து வன்முறைகளையும் தடுப்பதற்கு தேவையான சட்டம் மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்துவது தொடர்பில் இங்கு விரிவாக கலந்துரையாடப்படவிருக்கிறது. அத்துடன் அனுராதபுர சிறுமியுடன் தொடர்புடைய சம்பவம் குறித்து எதிர்கால சட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பது, சிறுவன் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கு தேவையான நிறுவன ரீதியான மற்றும் சட்டமன்ற சிறப்புகளை கண்டறிவதற்கே பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியத்தின் கீழ் நியமிக்கப்படும் உபகுழுவினூடாக நடவடிக்கை எடுப்பதற்கும் இங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கௌரவ இணை பிரதி தலைவர்களான சமன் மலி குணசிங்க மற்றும் சமிந்திராணி கிரியல் ஆகியோரின் தலைமைத்துவத்திலான இக்குழுவில் உறுப்பினர்களான ஹேமாலி வீரசேகர, கௌசல்யா ஆரியரத்ன, அதினத்தில் சாகரிகா அத்தாவுத, நிலந்தி கொட்டாச்சி, நிலுஷா லக்மாலி கமிகே, துஷாரி ஜெயசிங்க, அனுஷ்கா திலகரத்ன, ஹசாரா லியனகே, ஹிருணி விஜயசிங்க மற்றும் லக்மாலி ஹேமச்சந்திர ஆகியோர் உள்ளடங்குகிறார்கள். இவர்கள் அனைவரும் சட்டத்தினைகள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க முக்கியமான செய்தியாக அமைகிறது. இதுநேரம் இன்னும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். இந்த செய்தி நேற்றைய தினம் மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு செய்தியாக இருந்ததே. வித்யா கொலை குற்றவாளி யாழ் சிறையில் உயிர் மாய்ப்பு என்பதான தகவல். புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கின் மரண தண்டனை கைதி யாழ்ப்பாண சிறைச்சாலை நேற்று திங்கட்கிழமை தனது உயிரையும் மாய்த்துக் கொண்டிருக்கிறார். புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்பவரை இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவி கடந்த 2015 மே மாதம் 19 தேதி பாடசாலைக்கு செல்லும் வழியில் கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை யாரும் இன்னமும் மறக்கவில்லை. குறித்த சம்பவம் முழு நாட்டையும் உலுக்கிய நிலையில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சம்பவ தொடர்பில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் மற்றும் மற்றொரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர் உள்ளிட்ட 9 பேரை கைது செய்திருந்தார்கள். ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற சுருக்க முறையற்ற நீதிமன்ற விசாரணைகளைத் தொடர்ந்து வழக்கேடுகள் சட்டமாதிபர திணைக்களத்தில் பாரப்படுத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து 2017 ஜூன் மாதம் வடமாகாணத்தில் முதலாவது ட்ரெய்லர் பார் தீர்ப்பாயம் முறைமையிலான நீதிமன்ற அமர்வு அப்போதைய மேல்நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசி மகேந்திரன் தலைமையில் மேல்நீதிமன்ற நீதிபதிகள் அண்ணலிங்கம் பிரேமசங்கர், மாணிக்க வாசகர் இளஞ்சலியன் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றன. அதன்போது 9 எதிரிகளுக்கு எதிராக 41 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. ட்ரையல் பார் தீர்ப்பாய முறைமையிலான விசாரணைகள் நடைபெற்று தீர்ப்பாயம் கடந்த 2017 செப்டம்பர் மாதம் 27 தேதி இருவர் மீதான குற்றச்சாட்டுகளையும் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க முடியாதமையினால் இருவர் விடுதலை செய்யப்பட்டதோடு இனி 7 பேருக்கும் மரண தண்டனை விதித்தும் 30 வருட சிறை தண்டனை விதித்தும் தீர்ப்பளித்தது. குறித்த தீர்ப்பினை எதிர்த்து 7 பேரும் உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்ததை அடுத்து பிரதம நீதியரசர் ஜெயந்த் ஜெயசூரிய தலைமையிலான 5-அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியர் குழாம் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் இருவர் மீதான தண்டனையை நீக்கி இணைவர்கள் மீதான தண்டனையை கடந்த 6 தேதி உறுதி செய்திருந்தது. இந்நிலையில் தண்டனையை உறுதி செய்யப்பட்டவர்களின் தீர்ப்பினை மீளவும் உறுதி செய்வதற்காக குறித்த வழக்கு யாழ் மேல்நீதிமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை அழைக்கப்பட்டது. அதற்காக நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை முற்படுத்த ஏதுவாக ஞாயிற்றுக்கிழமை குற்றவாளிகளை யாழ்ப்பாண சிறைச்சாலைக்கு மாற்றியிருந்தார்கள். இந்நிலையில் நேற்று நீதிமன்றத்துக்கு அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை யாழ்ப்பாண சிறைச்சாலை அதிகாரிகள் முன்னெடுத்த நிலையில் குளிப்பதற்காக சென்ற ஜெயக்குமார் குளியலிடத்தில் தனது உயிரை மாய்த்திருக்கிறார். எனவே சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதேவேளை உயிரை மாய்த்துக் கொண்ட ஜெயக்குமாரின் சகோதரர்கள் இருவரும் மாணவியினுடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவர் மீதான குற்றச்சாட்டுகளை சந்தேகத்திடமின்றி நிரூபிக்க முடியாது போனமையால் ட்ரையல் பார் தீர்ப்பாயம் வழக்கிலிருந்து அவரை விடுவித்திருந்தது. ஜெயக்குமாரும் மற்ற சகோதரனும் மரண தண்டனையை அனுபவித்து வந்த நிலையில் சிறையில் நோய்வாய்ப்பட்டு ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்போது மற்றவரும் தனது உயிரை மாய்த்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. ஒருவர் நீதிமன்றத்தினால் விடுவிப்பு, ஒருவர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் உயிரிழப்பு, இன்னும் ஒருவர் உயிரை மாய்த்திருக்க நிலையில் உயிரிழப்பு, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேருக்கு ஏற்பட்டிருக்கிற கதி என்பதாக இந்த செய்தியினை நாங்கள் இவ்வாறு காணலாம். அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் தகவல் குறித்து பார்க்கலாம். கைதான விமல் வீரவன் சிறப்பணியில் விடுதலை என்பதான செய்தி. போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் கீழ் தலங்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரன் நேற்று கடுவல நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விமல் வீரன்சோ உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணிகளில் விடுவிக்குமாறு கடுவல நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச உத்தரவிட்டிருக்கிறார். கடந்த மே மாதம் 18 தேதி பத்திரமுள்ளையில் அமைந்துள்ள ராணுவ நினைவு தூபிக்கு அருகில் தேசிய ராணுவ தினம் ஒத்திகை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு சட்டவிரோதமாக கூடியிருந்ததோடு மாத்திரமன்றி போலீசாரின் உத்தரவை மீறி அவர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக வல்லுநர்சோ உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக தலங்கம போலீசாரால் கடுவில் நீதவான் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று காலை தலங்கம போலீஸ் நிலையத்துக்கு அளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் வல்லுநர்சோ போலீசாரால் கைது செய்யப்பட்டு கடுவில் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது நீதிமன்றத்தில் விவரங்களை சமர்ப்பித்த தலங்கம போலீசார் சந்தேகவர்கள் இருவரும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக அதிகாரத்தை பிரயோகித்தமை, கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் அச்சுறுத்தல் விடுத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றங்களை இழைத்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் சந்திரவர்கள் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தினர்களான கமல் விஜயஸ்ரீ, உதயகமன் பிள மற்றும் செனவிரத்ன உள்ளிட்ட சட்டத்தினர்கள் குழுவினர் போலீசாரின் குற்றச்சாட்டுகளை வன்மையாக மறுத்திருக்கிறார்கள். சந்திரவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தினை கமல் விஜயஸ்ரீ கூறும்போது, இந்த கைது முற்றிலும் சட்டவிரோதமாகவே அவர் கடந்த பல வருடங்களாக இந்த நினைவு தூவிக்கு தொடர்ந்தும் அஞ்சலி செலுத்தி வருகிறார். இந்த சம்பவம் நடந்த தினத்தில் இவருக்கு முன்னதாக பல குழுக்கள் அங்கு சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளன. அவ்வாறாயின் எமது சேவை பெறுநருக்கு மாத்திரம் ஏன் தடை விதிக்கப்பட்டது? இதன் மூலம் போலீசார் அரசியலமைப்பின் 14வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கில் இரண்டாவது சந்திரவர போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் விமல் வீரன்சை மாத்திரம் வேண்டுமென்றே கைது செய்து தடுத்து வைப்பதற்கான கோரிக்கையை போலீசார் முன்வைப்பதாக சுட்டிக்காட்டிய சட்டத்தரணிகள், இக்கோரிக்கை பழிவாங்கும் நோக்கம் கொண்டது என்பதால் பிணை வழங்குமாறு கூறினார்கள். மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சவர்ப்படங்களையும் பரிசீலித்த நீதவான் சந்திரவர்களை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டதோடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிறைவு செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தலங்கம் போலீசாருக்கு பணிப்புரை விடுத்தார். அத்துடன் தொடர்பான மேலதிக விசாரணை எதிரான ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இந்த தகவல் வெளியாகிறது. இதனரம் இன்னும் ஒரு செய்தி குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. தேசபந்து மீது குற்றப்பத்திரிகை சட்டம் அதிபர் நேற்று அறிவிப்பு என்பதான ஒரு தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். 2022 ஆண்டு நடைபெற்ற கோல்ஃபீஸ் கோட்டா கோகம போராட்டத்தின் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னைக்கோன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தேசித்துள்ளதாக சட்டம் அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் தேசபந்து தென்னக்கோனை சந்தேகநபராக குறிப்பிட்டு சட்டம் அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பிய கடிதத்தை ரத்தாக்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சட்டம் அதிபர் தாக்கல் செய்த மேன்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. நீதியரசர்கள் எச் டி மினிடவா, சச்சில வெங்கப்புலி மற்றும் சம்பந்த விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய 3 பேர் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வின் முன் இது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மனு விசாரணைக்காக அளிக்கப்பட்ட போது சட்டம் அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்ஷி ஹேரத் ஒரு மாதத்திற்குள் தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். பின்னர் 3 நீதிரசர் கொண்ட அமர்வு செப்டம்பர் 2 தேதி மேன்முறையீட்டை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறது என்பதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியோடு சேர்த்து மற்றொரு தகவல் குறித்து பார்க்கலாம். சட்டம் அதிபருக்கு எதிரான நளினின் வழக்கு விசாரணை ஜூன் 1 என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. 2015 ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் அரசியல் அலுவலர்களுக்கு 14,000 கேரம் பலகைகளையும் 11,000 சதுரங்க பலகைகளையும் இறக்குமதி செய்து விநியோகித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வருகின்ற முன்னாள் அமைச்சர், அதில் அப்போதைய தலைவராக செயற்பட்டவர் இப்பொழுது மேன்முறையீடு ஒன்றை தாக்கல் செய்கிறார் என்பதான தகவலாக இது தரப்படுகிறது. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ சட்டம் அதிபர் தன் மீது தொடுத்துள்ள வழக்கை முன்னெடுக்க முடியாத உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனுவின் சமர்ப்பணங்களை உறுதிப்படுத்த ஜூன் மாதம் 1 தேதி விசாரணைக்கு அளிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டதையும் இந்த மனுவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவரான நீதிரசர் ரோஹாந்த் அபேசூரிய மற்றும் நீதிரசர் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அமர்வின் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதையும் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட அந்த அமர்வு அவற்றை உறுதி செய்வதற்காக நீதியரசர்கள் பி குமரன் ரத்னம் மற்றும் பிரதீப் ஹெட்டியாராஜ் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வின் முன் ஜூன் 1 தேதி இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டதையும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக லஞ்ச ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கில் குற்றவாளி என கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து கொழும்பு மேல்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வால் தனக்கு 30 கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டதாக மனுதாரர் தெரிவித்திருக்கிறார். அதே குற்றச்சாட்டின் பேரில் கொழும்பு மேலதிக நீதிமன்றத்தில் பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக மற்றொரு நடவடிக்கையை தாக்கல் செய்ய சட்டம் அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். ஒரே குற்றச்சாட்டுக்காக இரு தடவைகள் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என்று தனது சட்டத்தணிகள் மேல்நீதிமன்றத்தில் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை எழுப்பிய போதிலும் மேல்நீதிமன்ற நீதிபதியே அந்த ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை நிராகரித்து விட்டதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். அதன்படி முன்னாள் அமைச்சரான மனுதாரர் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கை தொடர முடியாது என்று தீர்ப்பளிக்க கோரி மேற்படி மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். சரதனி ரம்சி பாட்சாவின் ஆலோசனையின் பேரில் மனுதாரர் சார்பில் ஜனாபதி சரதனி அலி சப்ரி ஆஜராக இருக்கிறார் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இன்னும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு என்பதான செய்தி வெளியாகிறது. இந்த முறை புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். உலகெங்கிலும் வாழும் இஸ்லாமியர்கள் மத விழாக்களில் உண்டான புனித ஹஜ் பெருநாள் இம்முறை மே 28 தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு போலீஸ் மாதிரி நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவதற்கு அமைய விசேட தொழுகைகள் நடைபெறும் பள்ளிவாசல்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை உள்ளடக்கும் வகையில் போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் பள்ளிவாசல்களை சுற்றியுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் அங்கு வருவோருக்கு தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வதற்கும் விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இஸ்லாமிய மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதிகளை மையமாக கொண்டு நடமாடும் ரோந்தி சேவைகள், முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் ரோந்தி சேவைகளும் முன்னெடுக்கப்படும் என போலீசாரினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. இதுநேரம் இன்னும் ஒரு தகவல், தினகரன் பத்திரிகையில் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இளைஞர்களுக்காக மினா அரபா வசதிகள், சவுதியில் உயர்மட்ட கூட்டம் என்பதான தகவல் பிரதியமைச்சர் முனிர்புலா ஃபரை மையப்படுத்தி இந்த செய்தி தரப்படுகிறது. புனித ஹஜ் கடமைகளுக்கு இலங்கையிலிருந்து சென்ற ஹாஜிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மினா அரபா வசதிகள் குறித்து பிரதியமைச்சர் முனிர் முலாஃபர் தலைமையிலான குழு நேரடியாக கலந்துரையாடி இருக்கிறது. இந்த கலந்துரையாடல் சவுதி அரேபியாவில் உள்ள இலங்கையின் சிலோன் ஹவுஸில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் இலங்கை ஹஜ் குழுவின் தலைவர் ரியாஸ் மிகலூர் உள்ளிட்ட குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த செயற்பாடுகள் குறித்தும் கூடுதலாக ஆராயப்பட்டிருக்கிறது. முஸ்லீம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தின் படிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஹஜ் முகவர்கள் சார்பாக பிரதான வழிகாட்டிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ் யாத்திரையின் மிக முக்கியமானதும் கடினமானதுமான கட்டங்களான மினா மற்றும் அரபா ஆகிய புனித பூமிகளில் இலங்கை ஹாஜிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள கூடாரங்கள் மற்றும் சுகாதார வசதிகளின் தற்போதைய நிலைமை மற்றும் ஹஜ் நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. யாத்திரைகள் எவ்வித தடையின்றி தமது மத வழிபாடுகளில் ஈடுபடும் வகையில் தங்குமிடம், குளிரூட்டு வசதிகள், குடிநீர் மற்றும் சுகாதார அமைப்புகளை சிறந்த முறையில் தயார்படுத்துவது குறித்தும் பிரதியமைச்சர் இதன்போது கவனம் செலுத்தி இருந்தார் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கிய தகவலாக அமையப்பெறுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஆய்வுக் கட்டுரை திருடிய பேராசிரியர் உடனடி பணி நீக்கம் என்பதான தகவலும் தரப்படுகிறது. ஆய்வுக் கட்டுரை திருடி தமது பெயரில் பிரசுரித்த பேராதனை பல்கலைக்கழக வரலாற்று பீடத்தைச் சேர்ந்த பேராசிரியர் உடனடியாக முழுக்கோரும் வகையில் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மறைந்த புகழ்பெற்ற பேராசிரியர் லஸ்லி குணவர்தனவின் ஆய்வுக் கட்டுரை திருடிய இவர் அக்கட்டுரையை தமது பெயரில் வெளியிட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பணிநீக்கம் செய்யப்பட்ட இந்த பேராசிரியர்கள் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் புகழ்பெற்ற அறிஞருமான பேராசிரியர் லெஸ்லி குணவர்தன ஆங்கிலத்தில் எழுதி வெளியிட்ட ஆய்வுக் கட்டுரையை குறித்த பேராசிரியர் திருடியிருக்கிறார். இதுகுறித்து அமெரிக்காவில் வசிக்கும் லெஸ்லி குணவர்தன் உறவினர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆரம்பகட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டன. விசாரணைகளுக்காக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ஆர் பி ரணராஜா மற்றும் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ ஆகியோரை கொண்ட விசாரணை குழு நியமிக்கப்பட்டது. இந்த குழு சமர்ப்பித்த அறிக்கையில் பேராசிரியர் லெஸ்லி குணவர்தனின் ஆய்வுக் கட்டுரையை நகலெடுத்து குறித்த பேராசிரியர் தமது பெயரில் வெளியிட்டமை உறுதிப்படுத்தப்படுகிறது. விசாரணை குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக பேராதனை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் திறன் மதுஜித் தெரிவித்திருக்கிறார். விவகாரம் தொடர்பில் முறையான ஒழுக்காற்று விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை குறித்த பேராசிரியர் இந்த திருடப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை பயன்படுத்தி பல்கலைக்கழக பதவியுறுகளை பெற்றாரா என்பது குறித்தும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இவ்வாறு கூறப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி பற்றிய அவதானத்தை செலுத்தலாம். காப்போத்தா சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் ஜூன் நடுப்பகுதியில் என்பதான தகவல் இவ்வாறு வெளியாகிறது. கல்வி பொருளாதார சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான சமூக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை நிராகரித்துள்ள பரீட்சைகள் திணைக்களம் எதிர்வரும் ஜூன் மாத நடுப்பகுதியில் பரீட்சை பெறுபவர்கள் எளிதாக வெளிவர வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறது. 2025 ஆண்டுக்கான கழிப்புத்திராத சாதன பரீட்சைகள் கடந்த பிப்ரவரி மாதம் 17 முதல் 26 தேதி வரை நாடளாவிய ரீதியில் நடைபெற்றிருந்தன. இப்பரீட்சைக்கான பெறுபவர்கள் வெளியாகியுள்ளதாக கடந்த வாரம் முதல் சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் வெளியாக வரும் நிலையிலேயே பரீட்சைகள் திணைக்களம் இதற்கு இவ்வாறு பதிலளித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தியாக அமையப்படுகிறது. 2025 ஆண்டுக்கான கலைப்புத்திரா சார்ந்த பரீட்சை பெறுபவர்கள் இம்மாத இறுதி அல்லது ஜூன் மாதம் நடுப்பகுதிக்குள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. போலி செய்திகளினால் பரீட்சார்த்திகள் மன அழுத்தத்துக்கு உள்ளாவதால் இவ்வாறான செய்திகளை பரப்புவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் பரீட்சைகள் திணைக்களக்கும் அதிகாரிகள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். சுயாதீன செய்தி பார்வையில் மேலும் சில செய்திகள் குறித்த அவதானத்தை செலுத்தலாம். சிறியதொரு விளம்பர இடைவெளி.
1: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரியல் அமெரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.
0: சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். மேலும் சில செய்திகள் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் பிரதானமான சில செய்திகள் வெளியாகி இருக்கிறதே. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்ட கருத்துக்கு எதிர்கருத்துக்கள் இப்போது வெளியாக துவங்கி இருக்கின்றன. அந்த வகையில் தேர்தல் குறித்து முடிவெடுக்க டில்வினுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்பதாக நாமல் ராஜபக்சே ஒரு கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்பது குறித்த முடிவுகளை பாராளுமன்றமும் தேர்தல் ஆணைக்குழுவுமே எடுக்க வேண்டுமே தவிர ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் இவ்வாறு அதனை அறிவிக்க முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே எழுப்பியிருக்கிற கேள்வி குறித்தான செய்தியினை இவ்வாறு தினக்குரல் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறது. தேர்தல் குறித்து அவர் இவ்வாறு குறிப்பிட முடியும் என்பதான கேள்விதான் அவரால் முன்வைக்கப்படுகிறது. பானதுறையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த ஆளுங்கட்சியின் பொதுச்சாளர் ஒருவர் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்துக்களை நாமல் ராஜபக்சே இதன்போது கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தேர்தல் எப்போது நடத்தப்பட வேண்டும் என்பதை பாராளுமன்றமும் தேர்தல் ஆணையமுமே தீர்மானிக்க வேண்டும். நாடு முழுவதும் சுற்றித் திரியும் ஒரு கட்சியின் செயலாளர் எவ்வாறு தேர்தல்களை தீர்மானிக்க முடியும்? இந்த ஆண்டில் தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்று அறிவிக்க எந்த ஒரு கட்சி செயலாளருக்கும் அதிகாரம் இல்லை. இவ்வாறான முடிவுகள் அரசியலமைப்பு ரீதியாக நிறுவனங்களின் ஊடாகவே எடுக்கப்பட வேண்டும். அண்மித்த காலத்தில் தேர்தல் எதுவும் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படாத போதிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கூட்டங்களுக்கும் தொகுதி சபை கூட்டங்களுக்கும் பெருமளவிலான மக்கள் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இது தற்போதைய அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் வளர்ந்து வரும் அதிருப்தியையும் தமது கட்சியின் மீது கொண்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையும் பிரதிபலிக்கிறது. தமது கட்சி பல அரசியல் சவால்களை முறியடித்து அடிமட்ட அளவில் இன்னும் பலமாக இயங்கி வருவதாகவும் நாமல் ராஜபக்சே இவ்வாறு கூறியிருக்கிறார். தேர்தலை நடத்தாமல் விடுவதன் மூலம் மாகாண சபை முறை இல்லாத செய்ய அரசு சதி என்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிற ஒரு கருத்தும் வெளியாகிறது. மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் ஒட்டுமொத்த மாகாண சபை முறையை இல்லாமல் செய்வதற்கான சூழலை தற்போதைய அரசு தோற்றுவித்து வருகிறது என்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் வெளியிட்டிருக்கிற கருத்தாக இந்த கருத்தினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார். மாநிலசபை தேர்தலை தமது அரசு நடத்தும் என ஜனாதிபதி அனந்தகுமார் சுனாயக்கம் மற்றும் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில் நாடாளுமன்றத்திலோ அல்லது அமைச்சரவையிலோ அங்கம் வகிக்காத ஜேபிபி கட்சியின் பொதுச்சாளர் செல்வா மாநிலசபை தேர்தலை 2027 ஆண்டிலேயே நடத்தப்படும் என கூறியுள்ளமை கண்டிக்கத்தக்கது. மாநிலசபை தேர்தலுக்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியானது தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டு விட்டதால் இந்த வருடம் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என டில்வின் செல்வா யாழ்ப்பாணத்தில் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தின் ஒப்புதலுடன் தேர்தலுக்கு வழங்கப்பட்ட நிதியை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தி இருந்தால் அது பாராளுமன்றத்திலேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஜனாதிபதியோ அமைச்சரவை பேச்சாளரோ பேச வேண்டிய விடயங்களை அதில் அரசில் எந்த பதவியும் இல்லாத ஒரு கட்சியின் பொதுச்சாளர் தானே அரசை நடத்துவது போன்ற துணையில் பேசுவது பாராளுமன்ற அவமதிக்கும் செயலாக மாநிலசபை தேர்தலை நடத்துவது குறித்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் விஷேட தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு அது பலமுறை கூடி ஆராய்ந்து வரும் பின்னணியில் டில்வின் செல்வாவின் இந்த அறிவிப்பு தேர்தலை முடக்கும் சதியை வெளிப்படுத்துகிறது. தமிழ் மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான சூழலை உருவாக்க வடக்கு கிழக்கு மாநிலங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசுக்கு பாரிய அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். வடக்கிலாவது மாநிலசபை தேர்தலை நடத்தி காட்டுங்கள் பார்க்கலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே அரசுக்கு பகிரங்கமாக சவால் விடுத்திருந்தார். முழு நாட்டிலும் தேர்தலை நடத்த முடியாவிட்டாலும் வடக்கு கிழக்கில் மட்டும் தேர்தலை நடத்துவதற்கு அரசுக்கு பாரிய நிதி தேவைப்படாது. இந்த சூழலில் தமிழ் தலைமைகள் ஒன்றிணைந்து அழுத்தங்களை கொடுக்க தவறினால் தமிழர் விரோத செயற்பாடுகளுக்கு நாமும் துணை போவதாக அமைந்துவிடும் எனவே தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தாங்கள் தீர்க்கப் போவதாக கூறும் தேசிய மக்கள் சக அரசாங்கம் வடபகுதி மக்களின் அன்றாட பிரச்சனைகள் எதனையும் தீர்க்கவில்லை. யாழ்ப்பாணம் பாராளி விமான நிலையத்தை சர்வதேச விமானங்களில் வந்திறங்கக்கூடிய அளவில் விஸ்தரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. இதனை செய்திருந்தால் அரசின் வருவாய் அதிகரித்திருக்கும் என்பதாக ஸ்ரீ பிரேமச்சந்திரன் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதேநேரம் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்த கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. ஜனாதிபதிக்கும் அரசுக்கும் மேலாக இருப்பவர் டில்வினே பிளவத்தில் இருந்தே ஆட்சி என்கிறார் முஜிபுர் எம்பி என்பதாக இந்த செய்தி வெளியாகிறது. மாநிலசபை தேர்தல்களை இந்த வருடத்தில் நடத்தப்படாது என்று அரசாங்கத்தில் எந்த பதவியும் வகிக்காத ஜேவிபி பொதுச்செயலாளர் டில்வின் செல்வா கூறுவதானது ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு மேலதிகமாக தீர்மானங்களை எடுக்கும் நபர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அவர் இது பற்றி கூறும்போது ஜேபி பொதுச்செயலாளர் அரசாங்கத்தின் என்ன பதவி வகிக்கிறார், அவர் மாநிலசபைகள் அமைச்சரா இல்லை என்றால் அவர் நிதியமைச்சரா அல்லது அரசு இயந்திரத்தில் ஏதாவது பதவியில் இருக்கிறாரா இல்லை என்றால் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினரா, ஆனால் அவர் அவ்வாறு எந்த ஒரு பதவியிலும் இல்லை. இவ்வாறான ஒருவர் மாநிலசபை தேர்தல்கள் நடத்தப்படாது என்று கூறுகிறார். இது பாரதூரமான விடயம். இதனாலேயே இந்த நாட்டை பிளவத்தியில் இருந்தே ஆட்சி செய்கிறார்கள் என்று நாங்கள் கடந்த காலங்களில் கூறி வந்தோம். ஜனாவி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் எம்பிக்கள் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மேலே ஒருவர் இருக்கிறார் என்பதை கூறி வந்தோம். மேலே இருப்பவர் யார் என்பது டில்வின் செல்வாவின் கருத்துக்கள் மூலம் தெளிவாக இருக்கிறது. இதுவேளை அவர் ஜேபி அலுவலகத்தை திறப்பதற்காக யாழ்ப்பாணம் செல்லவில்லை, தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தை திறந்து வைக்கவே அவர் அங்கு சென்றுள்ளார். இதன்படி தேசிய மக்கள் சக்தி என்று கூறிக்கொண்டு ஜேபி மக்களை ஏமாற்றுவதாகவே தெரிகிறது என்பதாக முஜிப் இவ்வாறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார். இந்த கருத்துக்கள் இவ்வாறு வெளியாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆணைக்குழுவின் அதிகாரங்களை யாரால் எடுத்து விட்டார்களா என்பதான கேள்விகளும் முன்வைக்கப்பட்டன. எனவே ஆணைக்குழுவின் அதிகாரங்கள் யாருடனும் பகிரப்படவில்லை. தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க கூறுகிறார், மாகாண சபை தேர்தல் குறித்து தனிப்பட்ட கருத்துக்களை பொறுப்பேற்க முடியாது என்பதும் அவருடைய விளக்கமாக இருக்கிறதே. சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரங்கள் எவருக்கும் பகிரப்படவில்லை எனும் மாநிலசபை தேர்தல்கள் குறித்து ஒவ்வொரு தரப்பினர் கூறப்படும் கருத்துக்கள் அவர்களின் தனிப்பட்ட நிலைப்பாடாகும். இதனை ஆணைக்குழுவால் பொறுப்பேற்க முடியாது. மாநிலசபை தேர்தல் காணப்படும் சட்ட சிக்கலுக்கு பாராளுமன்றம் தீர்வளித்ததன் பின்னர் அரசினப்பால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய மாநிலசபை தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பை விடுப்போம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கே இவ்வாறு கூறுகிறார். எனவே மாநிலசபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்தப் போவதில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டெல்வின் செல்வா குறிப்பிட்ட கருத்துக்கு அரசியல் தரப்பினரும் சிவில் சமூகத்தினரும் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சியின் பொதுச்செயலாளர் ஒருவர் எவ்வாறு தேர்தல் குறித்து தீர்மானிக்க முடியும்? அவ்வாறு சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வகைப்பாகும் என்னவென்று கேள்வி எழுப்பியுள்ளமை குறித்து கேட்டபோதே ஆணைக்குழுவின் தலைவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மாநிலசபை தேர்தல் உட்பட சகல தேர்தல் குறித்தும் தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் அரசியலமைப்பின் ஊடாக சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளதாகவே சட்டத்தின் பிரகாரம் உரித்தாக்கப்பட்டுள்ள அதிகாரங்களை நாங்கள் யாருக்கும் பகிரவில்லை. மாநிலசபை தேர்தல் குறித்து தற்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. பல ஆண்டு காலமாக நடத்தாமல் பிற்படப்பட்டுள்ள மாநிலசபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். மாநிலசபை தேர்தல் குறித்து கடந்த காலங்களில் நியமிக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் தெரிவுக்குழுக்களுக்கு முன்னிலையாகி காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணும் யோசனைகளையும் முன்வைத்திருப்பதாகவும், மாநிலசபை தேர்தல்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு தற்போது நியமிக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற விசேட செயற்குழுவுக்கு முன்னிலையாக பல யோசனைகளை முன்வைத்திருக்கிறோம். கடந்த வாரம் இடம்பெற்ற கூட்டத்தில் சட்டமாதிபர திணைக்களம் மாநிலசபை தேர்தல் குறித்து 3 அவதானிப்புகளை முன்வைத்துள்ளது. நடைமுறையில் தோற்றம் பெற்றுள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. பாராளுமன்ற விசேட செயற்குழு 3 மாத காலத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள நிலையில் ஒரு சில விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும் என்பதற்காக குழுவின் செயலாற்றுகை காலத்தை நீடிப்பதற்கான சாத்தியமும் காணப்படுகிறது. விசேட செயற்குழு தனது விதிப்புரை மற்றும் யோசனைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் சட்டத்திருத்தம் ஊடாக தீர்வு ஒன்று முன்வைக்கப்படும். அதன் பிறகு எந்த தேர்தல் முறைமையின் இந்த வடிவத்தில் மாநிலசபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பது சட்ட ரீதியாக தீர்மானிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து மாநிலசபை தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிப்பை வெளியிடுவோம் என்பதான தகவலாக இது அமையப்படுகிறது. இதனிடமே ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். நீதி சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராக உயர்நீதிமன்ற சிறை அசந்த கோதாகுடை என்பதான தகவல் தரப்படுகிறது. அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக இதற்கான அனுமதியினை வழங்கியிருக்கிறது. நீதி சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராக உயர்நீதிமன்ற சிறை அசந்த கோதாகுடை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக தீர்மானித்திருக்கிறது. அரசியலமைப்பு பேரவையானது அதன் தலைவர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கடந்த வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியது. முன்னாள் உயர்நீதிமன்ற எஸ் துரைராஜாவின் ஓய்வை தொடர்ந்து நீதிச்சபைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவிக்கு ஏற்பட்ட வேட்டிடத்தில் இருப்பதற்கு ஜனாதிபதியினால் முன்மொழியப்பட்ட பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவையானது பரிசீலனை செய்தது. ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு பேரவையின் உறுப்பினர்கள் அனைவரும் இணக்கம் தெரிவித்ததை தொடர்ந்து நீதியரசரை அசந்த கோதாகுடவே நீதிச்சபையின் உறுப்பினராக நியமிக்க அரசியலமைப்பு பேரவை இவ்வாறு அனுமதி அளித்திருக்கிறது என்பதான தகவலாக இது தரப்படுகிறது. இதனிடம் இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். வடக்கில் விசாக் பந்தல்கள் அமைக்க எந்த தடையும் இல்லை என்பதாக ஆளுநர் வேதுநாயகன் குறிப்பிடுகிறார். வடமாகாணத்தில் இம்முறை விசாக் பந்தல்கள் அமைப்பதற்கும் தானசாலைகள் அமைப்பதற்கும் வடமாகாண ஆளுநர் தடை விதித்துள்ளதாக சமூக இடங்களில் பரவரும் செய்தி முற்றிலும் பொய்யானது எனவும் எவ்வித அடிப்படையற்றதும் எனவும் வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதுநாயகன் தெரிவித்திருந்தது தொடர்பாக வடமாகாண ஆளுநர் அலுவலகம் அனுப்பி வைத்துள்ள செய்திக்குறிப்பிலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இத்தோடு நாம் சுயாதீன செய்தி பார்வையை நிறைவு செல்கிறோம். மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கை.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியா இருக்கிறது. செவ்வாய் ராகங்கள் இல்லையா, இன்றைய நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க முடியும். இன்றைய நாள் முழுவதுமாக இடைக்கால பாடல்கள் தொகுப்போடு நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். சரி, எப்படி இருக்கும்போது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது, காலையிலேயே மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆக மழையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். தொடர்ந்து மணிந்து கொள்ளுங்கள் 10 மணி வரைக்கும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத கோடிபதிக்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 3000 சீட்டிலப்புக்கான சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 10, 20, 33, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 10, 20, 33, 70. நேற்றைய நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 98,65,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மேடராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 35, 51, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ராசியாக மேடராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 35, 51, 60. நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,71,22,40 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 52 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் பவுலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 3,174 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 23, 26, 73, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 23, 26, 73, 76. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 0, 7, 1, 3. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், 4, 0, 7, 1, 3. நேற்றைய நாளில் மொத்தமாக 61,74,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,84,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இது. 5,335 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 8, 15, 60, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 8, 15, 60, 68. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 8, 7, 0, 1, 9. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும், 8, 7, 0, 1, 9. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,49,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,19,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,350 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 11, வெற்றி இலக்கங்கள் 35, 39, 45, 50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 11, வெற்றி இலக்கங்கள் 35, 39, 45, 50. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,24,98,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 27,67,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5, 3, 5, 4, 5, 1. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும், ஆங்கில எழுத்து எஸ் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 5, 3, 5, 4, 5, 1. நேற்றைய நாளில் 38,83,420 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,94,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜய சம்பதலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜய சம்பதலத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 5, 4, 5, 1.
இது நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 382வது சீட்டிலுப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 5, 4, 5, 1. 250,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,14,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள். 1004வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 24, 36, 41. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 21, 36, 41. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் இது நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள் 21, 36, 41. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 40,95,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதின் உற்சாகம் வணக்க வசனம் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். எங்கிருந்தாலும் நீங்கள் அப்படியே எடுத்துக் கொள்ளுங்கள். வணக்க வசன நிகழ்ச்சியோடு ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும். அதுக்குள்ள நீங்கள் ஒரு பைக் ஒன்று வாங்க வேணும்னால் நீங்கள் வாங்க வேண்டிய பைக் சிடி ஹண்ட்ரட் என்ன சொன்னா சிடினர் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கறது சூப்பர் இல்ல. அது நீங்க வேலைக்கு போறதுக்காக இருக்கலாம், அதே போல தூர பயணங்களுக்கு போறதுக்காக இருக்கலாம். நீங்க சிடி ஹண்ட்ரட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதாவது வாசத்துக்கே ஓடும்னு சொல்லுவாங்க, பெட்ரோல் வாசத்துக்கே ஓடும். அந்த மாதிரியான ஒரு பைக் தான் இந்த சிடி ஹண்ட்ரட். நீங்கள் மறந்து விடாதீர்களாக, அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதை நான் சந்தோஷமாக சொல்கின்றேன். சரி, இது எப்படி இருக்கும் போது இன்னும் ஒரு விஷயம் இருக்குதுங்க, அதாவது நாங்கள் அழகான தோட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப ஏதாவது கிரீம் அதுகளெல்லாம் பூசுவீங்க. சரி, அதே போல அகத்தோற்றம் அழகாக இருக்கணும். அகத்தோற்றம்னு சொல்லும்போது அதே போல உடல் வலிமையாக இருக்க வேண்டும், எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டும், அதே போல நல்லா கூந்தல் இருக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், திட ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கிளிஃப் கலோஜின் நேச்சுரலில் நீங்கள் வாங்கி குடிச்சிங்கன்னு சொன்னால், அதாவது அதை வாங்கி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த அழகு எப்போதுமே அந்த சொல்லுங்க என்றும் 16 அந்த மாதிரி நீங்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உறுதியான எலும்போடு அதே போல் நல்ல கூந்தலோடு இருக்க முடியும் என்பதை நாங்கள் சொல்கிறோம். இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காகல் ஃபுட் சிட்டி, அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மருந்தங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆக இப்போதே நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை நான் சந்தோஷமாக சொல்கின்றேன். நேற்றைய தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபு தேசிய இலத்திர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிட்டோம். நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய இலத்திர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள் முதலாவதாக நாங்கள் சுபதவாச குளத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 316வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மீன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 18, 63. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மீனம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 14, 18, 63. சிறப்பு இலக்கங்களாக 8, 2, 9, 9. சிறப்பு இலக்கங்களாக 8, 2, 9, 9. நேற்று நாளில் 500,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டு கிடந்தது. 50,000 பரிசுகள் 8 வெல்லப்பட்டு கிடந்தது. மொத்தமாக 85,91,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து தங்க நாணயங்கள் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோபிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4,442வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 10, 58, 64, 65. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே. வெற்றி இலக்கங்கள் 10, 58, 64, 65. 2,50,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 79,60,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 6,41,40,134 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,200வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 2, 6, 1, 9, 1, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 2, 6, 1, 9, 1, 1. நேற்று நாளில் 25,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 1,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,85,84,720 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,25,30,740 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,230வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 5, 29, 73, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கே. வெற்றி இலக்கங்கள் 5, 29, 73, 76. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 62,63,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,38,17,45 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,548வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 25. வெற்றி இலக்கங்கள் 7, 31, 48, 61. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. சூப்பர் இலக்கம் 25. வெற்றி இலக்கங்கள் 7, 31, 48, 61.
நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 94,37,800 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 27,20,37,126 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அந்த ஹனலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1509வது சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 23, 33, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மகர ராசி தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 4, 23, 33, 55. நேற்று நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 35,76,225 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அது சம்பத்துள்ளதற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 775வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 1, 9, 1, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப். வெற்றி இலக்கங்கள் 1, 9, 1, 1. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 44,50,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜெயலலிதாவுக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 468வது சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 5, 0, 9, 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி. வெற்றி இலக்கங்கள் 5, 0, 9, 4. நேற்று நாளில் 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 37 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,80,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 ஆம் ஆண்டு மே மாதம் 26 ஆம் தேதி செவ்வாய்.

11:52 மணி வரை, யமகண்டம் காலை 8:52 மணி முதல் 10:22 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 2:52 மணி முதல் 4:22 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் உதவி, ரிஷபம் பக்தி, மிதுனம் உயர்வு, கடகம் தனம், சிம்மம் இன்பம், கன்னி தடை, துலாம் நிறைவு, விருட்சிகம் தெளிவு, தனுசு ஆர்வம், மகரம் முயற்சி, கும்பம் குழப்பம், மீனம் மீன்மை. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் உதவி, ரிஷபம் பக்தி, மிதுனம் உயர்வு, கடகம் தனம், சிம்மம் இன்பம், கன்னி தடை, துலாம் நிறைவு, விருட்சிகம் தெளிவு, தனுசு ஆர்வம், மகரம் முயற்சி, கும்பம் குழப்பம், மீனம் மீன்மை. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்றைய நாள்

அந்த பாடல் ரிக்ஷாமாமா திரைப்படத்துக்காக ஒளித்துகிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை பொழுதின் உற்சாகம் வழக்கம் வசனம் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஏராளமான விடயங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன். அதே போன்று சிறப்பான தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது சொந்தங்களே. ஆக இன்றைய நாள் இடைக்கால பாடல்களோடும் நீங்கள் சிறப்பான தலைப்போடும் ஏராளமான செய்திகளோடும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக. நேரத்தை பார்க்கலாம், நேரம் இப்போது 8 மணி.

0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: பறவை இனங்களிலேயே மிகப்பெரிய விசித்திரமான மற்றும் வலிமையான ஒரு பறவை என்றால் அது நெருப்புக்கோழியாகும். பறக்க முடியாத இந்த பறவை பற்றி நாம் அறிந்ததும் அறியாததுமான ஆச்சரியமூட்டும் தகவல்கள் குறித்து நோக்குவோம். நெருப்பு கோழி உலகிலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய இருக்கால் உயிரினமாகும். இதனால் மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்தும் ஓட முடியும். ஒரே ஒரு எட்டில் மட்டும் இது 10 முதல் 16 அடி தூரத்தை கடந்துவிடும். இதன் முட்டைதான் உலகிலேயே மிக பெரிய முட்டையாகும். ஒரு நெருப்புக்கோழி முட்டையின் எடை சுமார் 1.4 கிலோகிராம் ஆகும். இது கோழியின் 24 முட்டைகளின் எடைக்கு சமம். இதன் ஓடு எவ்வளவு வலிமையானது என்றால் ஒரு முழு மனிதன் அதன் மேல் நின்றால் கூட அது உடையாகும். விலங்குகளிலேயே நிலத்தில் வாழும் உயிரினங்களில் மிக பெரிய கண்கள் நெருப்புக்கோழிக்கு தான் உண்டு. இதன் கண் அதன் சொந்த மூளையை விட பெரியது. இதன் கூர்மையான பார்வையால் பல கிலோமீட்டர் தூரத்தில் வரும் எதிரிகளை கூட எளிதாக கண்டுபிடித்துவிடும். நெருப்புக்கோழிகளுக்கு பற்கள் கிடையாது. அதனால் உணவை அரைப்பதற்காக இவை சிறிய கற்கள் மற்றும் மணலை விழுங்குகின்றன. ஒரு வளர்ந்த நெருப்புக்கோழியின் வயிற்றில் சுமார் 1 கிலோ எடையுள்ள கற்கள் எப்போதும் இருக்கும். ஆபத்து வந்தால் தன் தலையை மணலில் புதைத்துக் கொள்ளும் என்று ஒரு பொதுவான கதை உண்டு. ஆனால் அது உண்மையில்லை. ஆபத்து வரும்போது இவை தரையோடு தரையாக படுத்துக் கொள்ளும். தூரத்தில் இருந்து பார்க்கும் போது அதன் தலை மணலுக்குள் இருப்பது போல தோன்றும். அவ்வளவுதான். ஆபத்து உச்சக்கட்டத்தை எட்டும் போது இது ஓடுவதை நிறுத்திவிட்டு எதிரியை தாக்கும். இதன் கால்களில் 2 விரல்கள் மட்டுமே இருக்கும். அதில் கத்தி போன்ற நகங்கள் உண்டு. இது முன்னோக்கி உதைக்கும் ஒரு உதை ஒரு சிங்கத்தை அல்லது மனிதனை ஒரே நொடியில் கொள்ளும் அளவுக்கு ஆபத்தானது. நெருப்புக்கோழிகள் தங்கள் முட்டைகளை பராமரிப்பதில் மிக சிறந்த ஷிப்ட் முறையை பின்பற்றுகின்றன. பகல் நேரத்தில் பெண் பறவை முட்டைகளுக்கு காவல் காக்கும். அதன் பழுப்பு நிறம் பகல் நிலத்தோடு பழகிவிடும். இரவு நேரத்தில் ஆண் பறவை காவல் காக்கும். அதன் கருப்பு நிறம் இருட்டோடு மறைந்துவிடும்.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கடுத்தற்காரர்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.

பொன்மன செல்வன் திரைப்படத்துக்காக இசைஞானியின் சிகில் பாடல் அளித்து வந்திருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம், சந்தோஷம் உற்சாகம் எல்லாமே இருக்கிறது. மழை அங்கங்கே பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவதானமாக செல்ல வேண்டும், சரியா பயணங்கள் சிறக்க வேண்டும் என்று சொல்லி என் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். அதே போல செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் இனிமையான பாடல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சரி, இந்த நாளுக்கான முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம், தலைப்பு பகுதி இல்லையா. இன்றைய தலைப்பு சுவாரஸ்யமானது. அதே போல எங்களுடைய நினைவுகளை சொல்லும் போது எங்களுடைய எண்ணங்களை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகுது. என்ன போனா செவ்வாய்க்கிழமை இப்படி ஒரு தலைப்பான சொல்லி யோசிக்கிறீங்க. நிச்சயமாக எனக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பு இருக்கிறது. ஒரு விஷயம் சொல்றேன், நான் பார்த்த திரைப்படங்கள்ல எனக்கு பிடிச்சமான ஒரு ஒரு காட்சி அண்ணாமலை படத்துல பாத்தீங்கன்னா, பலிக்கு பழி வாங்க வேண்டும்னு சொல்லி என்னுடைய வீடு எல்லாத்தையுமே என்னுடைய நண்பன் எடுத்து விட்டான், நண்பன் குடும்பம் எடுத்து விட்டுன்னு சொன்ன பிறகு, ஆனால் இவர் அண்ணாமலை பெரிய ஒரு பணக்காரனான பிறகு அந்த சொத்து பத்தெல்லாம் இவருக்கு கிடைச்சிடும். அந்த ஏலத்துல போய் அவருடைய சொத்து பத்தெல்லாம் இவர் எடுத்துருவாரு. அப்ப அந்த சொத்து பத்திரத்தை வச்சுக்கொண்டு தன்னுடைய தாயார் மனோரம் அவரை கூப்பிட்டு சொல்லுவாரு, இந்த சொத்து பத்து எல்லாம் கொண்டு போயிட்டு நண்பன் டே கொடு அப்படின்னு சொல்லி. அப்ப மனோரமா சொல்லுவாங்க, என்னப்பா உன புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு, வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது பாரு. இந்த காட்சி உண்மையிலேயே அற்புதமான காட்சிங்க. நாங்கள் என்னதான் பழி வாங்குற எண்ணம் அப்படி எல்லாம் இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா மாறுது அந்த காட்சி வடிவமைப்பு அவ்வளவு அழகா இருக்கும். அதுல இன்னமும் ஒரு காட்சி இருக்குது, எனக்கு பிடிச்ச ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிஞ்ச பிறகு பணம் சொத்து எல்லாமே வந்துடும், வெறும் மாடு மேய்த்து கூட தானே இருப்பார். இறுதியாக ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மாடு மேய்ச்சி கூட நிம்மதியா போய் கொண்டிருப்பார். அந்த மாடு மேய்ச்சி கூட நிம்மதியா போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் கவலையா இருப்பார், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். மகள் வேற ஒருத்தர காதலிச்சிருப்பாங்க, அப்படிலாம் பிரச்சனை கவலையா இருக்கும். அப்ப யோசிப்பார், இதுக்கு அதுவே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சிந்திச்சிருப்பார். சோ அது அந்த எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு காட்சியாக இருந்தது. ஸோ ஏன் காலையிலேயே படக்காட்சி எல்லாம் சொல்லுகிறேன், நாங்க தான் பார்த்திருக்கமே போனீங்க நீங்க சொல்லலாம். இன்றைய கேள்விக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கிறது. நான் சொன்னால் இன்றைய கேள்விக்கு நினைச்சா தலைப்பு நினைச்சால் உங்களை மாற்றிய ஒரு திரைப்பட காட்சி அது. ஏதோ ஒரு காட்சி வந்திருக்கும், அந்த காட்சியில் நீங்கள் வந்திருப்பீர்கள், அதாவது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அதை ரசித்திருப்பீர்கள், அது உங்களை ஏதோ ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கும். இதுதான் கேள்வியாக இருக்கிறது. அழைப்பினை ஏற்படுத்துங்கள், 0312 775 0001 அல்லது 0312 775 1111 இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான ஃபேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராக இருக்கின்றேன். சில திரைப்பட காட்சிகள் எங்களை அப்படியே மாற்றிவிடும். பேத்திக்கும் பாட்டிக்குமான ஒரு உறவு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாட்டியை பார்க்கறதுக்காக பேத்தி வராங்க. அப்ப அந்த உறவு அன்பு என்பது அப்படியே ரொம்ப அழகாக காட்சி அமைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பேத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நோய் இருக்கிறது, ஒரு கேன்சர்னு வைத்துக் கொள்ளுமே நோய் ஒன்று இருக்கிறது. அந்த நோய் தலையில கட்டி ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த சரிசுவதற்கு முன்னதாக நான் பாட்டியோடு கொஞ்ச காலம் வாழ வேணும்னு சொல்லி அந்த பேத்தியை வந்திருப்பாங்க. இறுதியாக அந்த விஷயம் தெரிய வரும். அந்த பாட்டிக்கும் பேத்திக்குமான உறவை அழகாக திரைப்பட காட்சியாக கொண்டு வந்த பாடல் தான் அடுத்து வருகிறது. இந்த காட்சியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திரைப்படத்தில்.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஆட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
2: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம் ஏராளமான விஷயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, முக்கியமான விடயங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு விடயம் இருக்கிறது, நீங்கள் ஒரு திருவில் வாங்க வரும் சொல்லி ஆசைப்படுவீங்க. நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு ஒரு திருவில் இருந்தா மிக முக்கியமாக பிரயோசனமாக இருக்கும். நீங்க தூர இடங்கள் இருப்பீங்க. சோ ஒரு ஆட்டோ சொன்னீங்கன்னா ஒரு அவசர தேவைக்கு ஒரு நகரத்துக்கு போக வேண்டும், அவசரத்துக்கு போக வேண்டும், உடனே நீங்க போக சொன்னால் அதிகமாக நீங்க நினைக்கும் போது ஆயிருக்கலாம், ஆட்டோ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஆக இந்த மழைக்காலங்கள் நீங்க வெளியே போகணும் யோசிப்பீங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நாங்கள் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பஜாஜ் திருவில் எடுத்துக்கணும்னு சொன்னா உங்களுக்கு எப்போதுமே உதவியா இருக்கும், உங்களுக்கு எப்போதுமே பிரயோசனமான ஒரு விஷயமா இருக்கும். குடும்ப சகிதம் நீங்க சென்று வரக்கூடிய பஜாஜ் திருவில் 40 வருட காலம் நம்பிக்கை வாய்ந்த, மக்கள் மனதில் நம்பிக்கை வாய்ந்த ஒரு நிறுவனம் அது பஜாஜ் நிறுவனம். ஆக நீங்க பஜாஜ் நிறுவனத்தின் மூலமாக இந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளும் திருவில நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வந்தா நீங்க என்ன செய்யணும், தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போறதுக்கு நீங்க ஒரு மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கொண்டு தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். ஆக பறந்து போறது நீங்க என்ன செய்யணும், மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. எப்போதுமே உங்கள் கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல பைக் கொண்டு போயிடும் நீங்க செய்ய வேண்டியது, அதாவது பெட்ரோல் குறைவாக மைலேஜ் கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு பைக் என்று சொன்னால் அது CT100 என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது சொன்னீங்களா. CT100 பார்த்தீங்கன்னா எப்போதுமே மிக சிறப்பான ஒரு வண்டியாக பைக்காக இருக்க போகிறது, அது மாற்று கருத்தை கிடையாது இல்லையா. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் CT100 எடுத்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறது என்பதையும் நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறேன். ஆக ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கறது, வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, சூப்பர்ல. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை நான் சொல்கிறேன். இப்போது நாங்கள் எங்கே போக போகிறோம்னால் விளையாட்டு பக்கம் செல்ல போகின்றோம்.
1: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: வசந்தத்தின் ஸ்போர்ட்ஸ் ஏரனா வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்னும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள், மிக முக்கியமான விளையாட்டு தகவல்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். காரணம் இப்பொழுது பாத்தீங்கன்னா டெஸ்ட், அதே போல ஒரு நாள் போட்டிகள், T20 போட்டிகள், 3 T20 போட்டிகள், 2 டெஸ்ட் போட்டிகள், 3 ஒருநாள் போட்டிகள் என்று சொல்லி இப்பொழுது முழுமையான தொடருக்காக இலங்கை மேற்கு தீவுகள் செல்கிறது. ஆக இன்றைய நாள் அவர்கள் செல்கிறார்கள். ஆக இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா முக்கியமாக இந்த அணிக்குழாமை நாங்கள் ஒருமுறை பார்க்க வேண்டும், அதே போல வெற்றியோடு திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்களும் ஆசைப்படுகிறோம். போட்டி பற்றி இவர்களையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். T20 ஸ்குவாடை பொறுத்தவரை பெத்தம் நிசங்க, லசித் குஸ்புல்லை, அதே போல பவன் ரத்நாயக், அதே போல பார்க்கும்போது கமிந்து மெண்டிஸ், தசுன் சானக, மிலான் பிரியாந்த் ரத்நாயக், துமித் வெள்ளிலகே, வணிந்து ஹசரங்க, அதே போல விக்கெட் காப்பாள் நடிபடியோ கமில் மிஷ்ரா, அதே போல குசல் மெண்டிஸ் ஆகியோர், குசல் மெண்டிஸ் தான் தலைமை பொறுப்பை மேற்றிருக்கிறார். அதே போல மகேஷ் தீக்ஷண, துஷ்மந்த் சமீர், தில்ஷான் மதுசங்க, ஈசான் மலிங்க, பினுர பெர்னாண்டோ, நுவான் துஷார் ஆகியோர் இந்த குழாத்தில் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அதே போல நாங்கள் பார்க்கும்போது ஒரு நாள் குழாத்தையும் நாங்கள் ஒருமுறை பார்க்க வேண்டும். ஒரு நாள் குழாத்தில் எப்படியான விஷயம், யார் யார் இணைக்கப்பட்டிருக்காங்க பார்க்கும்போது ஒரு நாள் குழாத்தில் பிரதம் நிஷங்க, பவன் ரத்நாயக், ஜனத் லியனகே, சரித் அசலங்க, கமிது மெண்டிஸ், மிலான் ரத்நாயக, வணிந்து ஹசரங்க, துனித் வெள்ளாலகே, கமில் மிஸ்ரா, குசல் மெண்டிஸ், அணித்தலைவர், அதே போல மாயிஸ் தீக்ஷண, துஷ்மந்த சமீர, தில்ஷான் மதுசங்க, ஈசான் மலிங்க, அசித பெர்னாண்டோ, பிரமோத் மதுஷான் இணைக்கப்பட்டிருக்கிறார். ஆக இந்த விடயங்கள் எப்படி இருக்கிறது பார்க்கலாம். இந்த போட்டி தொடர் மிகவும் எதிர்பார்ப்பு மிக்க ஒரு போட்டி தொடராக இருக்க போகிறது என்பதில் ஒரு சந்தேகமே கிடையாது. டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த மட்டும் பெத்தன் மிஸ்ரங்க, பசிந்து சூரிய பண்டார, கமிந்து மணிக்கும் கமிந்து மெண்டிஸ், தனஞ்சேரி சில்வா அணித்தலைவராக செயல்பட போகிறார். அதே போல சோனால் தினுஷ, மிலான் ரத்நாயக், ரமேஷ் மெண்டிஸ், லஹிர் உதார, நிஷான் மதுசங்க, தினேஷ் சந்திமல், குசல் மெண்டிஸ், பிரபாத் ஜெயசூரி, அசித பெர்னாண்டோ, விஷ்ணு பெர்னாண்டோ, லஹிரு குமார், இசாத் விஜய் சுந்தர, அதே போல கசுன் ராஜித ஆகியோர் இந்த குழாத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழ் பேசக்கூடிய விஜயகாந்த், வியாஷ்காந்துக்கோ, சிராஜுக்கோ வாய்ப்புகள் இல்லை என்பதும் இங்கே வாய்ப்புகள் மறக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே பார்க்க வேண்டிய விடயமா இருக்குது. சரி, பார்க்கலாம். அதை பற்றிய விஷயங்கள் வரும்போது நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். முதலாவது போட்டி பார்த்தீங்கன்னா June 3 நடைபெற போகிறது. ஒரு நாள் போட்டி தான் முதலில் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. ஆக இலங்கை நேரப்படி 11 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது காலை. அதாவது பார்க்கலாம், இந்த போட்டி காலையில் தான் போட்டிகள் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. இப்படி இருக்கும்போது 3 ஒரு நாள் போட்டி, முதலாவது ஒரு நாள் போட்டி ஜூன் மூன்றாம் தேதி, இரண்டாவது ஜூன் 6ஆம் தேதி, மூன்றாவதும் இறுதியான ஒரு நாள் போட்டி ஜூன் மாதம் 7ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா டி20 போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டது. டி20 போட்டி முதலாவது போட்டி பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 11ஆம் தேதி நடைபெற போகின்றது. ஆக இலங்கை நேரப்படி இது 7 மணிக்கு, இரவு 7 மணிக்கு நடைபெற போகின்றது. சரி, இது எப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னால், இரண்டாவது டி20 போட்டி ஜூன் மாதம் 13ஆம் தேதி, மூன்றாவது டி20 போட்டி ஜூன் மாதம் 14ஆம் தேதி நடைபெற போகிறது. அப்படி இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மிக முக்கியமான டெஸ்ட் போட்டிகள், எதிர்பார்க்க மிக்க ஒரு டெஸ்ட் போட்டியாக இருக்க போகிறது என்பதும் மிக முக்கியமான விடயமாக இது பார்க்கலாம். இந்த போட்டியை தொடரை பொறுத்தமட்டில் டெஸ்ட் போட்டிகளாக முதலாவது டெஸ்ட் போட்டி ஜூன் 25, அதே போன்று இரண்டாவது டெஸ்ட் போட்டி ஜூலை 3ஆம் தேதி இந்த போட்டி ஆரம்பிக்கப்படவிருக்கின்றது. பார்க்கலாம் இந்த போட்டி தொடரில் என்ன நடக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்துதான் பார்க்கணும். காரணம், மிக முக்கியமான போட்டியாக இருக்க போகிறது என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. அதே போல என்ன ஒரு போட்டியின் ஸ்கோர் இவர்களை பார்த்துவிட்டு நாங்கள் உடனடியாக நாங்கள் செல்ல போகிறோம் எங்கே என்று சொன்னால், நாங்கள் ஐபிஎல் பக்கம் செல்லையே ஆக வேண்டும். நியூசிலாந்து மகளிர் அணி மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகள் மோதுகின்ற போட்டியில் இந்த போட்டி 3ஆவது டி20 போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணி மெல்பர்னை 80 ஓட்டுகளை மாத்திரமே பெற்றது. இதில் இலகுவான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது இங்கிலாந்து மகளிர் அணி. ஆக 20 ஓவர்களில் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டித் தொடர் மட்டுப்படுத்தப்பட்டது. 20 ஓவர்கள் கொண்ட போட்டியில் 13.5 பந்து ஓவர்களில் இவர்கள் இந்த ஓட்டு எண்ணிக்கை பெற்றிருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமா இருக்குது. ஆக இந்த போட்டியை பொறுத்த மட்டில் பாத்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் துடுப்படுத்த ஆடியது நியூசிலாந்து மகளிர் அணி 80 ஓட்டுகளை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்த ஆடியது இங்கிலாந்து மகளிர் அணி. இங்கிலாந்து மகளிர் அணிக்கு 81 இலகுவான இலக்கு வழங்கப்பட்டது. இலகுவான ஒரு வெற்றி பதிவு செய்து கொண்டார்கள். அதை தொடர்ந்து பார்க்கும்போது இலங்கை அணிக்கான ஒரு போட்டி இருக்கிறது, அதை பற்றியும் நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் செல்லாம். இலங்கை மகளிர் அணி மற்றும் மோதிய போட்டி, இலங்கை மகளிர் அணி நேற்றைய நாளில் என்ன செய்தது என்று சொல்லி விஷயங்களை பார்க்கும்போது, நேற்று நாளில் இலங்கை மகளிர் அணி பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ஏ அணி நியூசிலாந்து ஏ அணியை வெற்றி வாகி சூடியிருக்கிறது. ஆக இந்த போட்டி ஒரு போட்டியாக இருக்கிறது. இந்த போட்டி தம்போலில் நடைபெற்றதும் இங்கே முக்கியமான விடயமாக. இப்போ நாங்கள் ஐபிஎல் பக்கம் வரப்போகிறோம். ஐபிஎல் சுவாரஸ்யமான விஷயங்கள் பல இருக்கிறது. ஆக இன்று நடைகின்ற மிக முக்கியமான போட்டி குவாலிஃபையா 1, இந்த போட்டியில் வெற்றி பெறுகிற அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும். இந்த போட்டியில் தோல்வி பெறுகிற அணி அடுத்து எலிமினேட்டர் குவாலிஃபயர் 2ஆவது போட்டியில் விளையாடும். ஆக எலிமினேட்டர் போட்டியாக நாளை தினம் நடைபெறவிருக்கிறது 7:30. சரி, இன்றைய போட்டி பார்க்கும்போது ஆர்சிபி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகளாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்ற ஒரு பலப்பரட்சியாக இருக்க போகிறது. அனல் பறக்கின்ற போட்டியாக இருக்க போகிறது. பார்க்கலாம் இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் 2026ஆம் ஆண்டுக்கான இறுதிப் போட்டிக்கு தெரிவாவார்கள். அதை தொடர்ந்து பார்க்கும்போது தோல்வி உறுகிற அணி பார்த்தீங்கன்னா குவாலிஃபயர் 2, அதாவது நாளை தினம் நடைபெறுகின்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணிகளுக்கான போட்டியில் வெற்றி பெறுகிற அணியோடு மோத வேண்டும். அதுக்கு பிறகு அந்த வெற்றி பெறுகிற அணியும் இன்று தோல்வி அடைகிற அணியும் மோதும். இந்த போட்டி பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி நடைபெறப் போகிறது. இதில் வெற்றி பெறுகிற அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெறுகிற அணியோடு இறுதிப் போட்டியில் களம் சந்திக்கும். அகமதாபாத்தில் தான் இந்த இறுதிப் போட்டி நடைபெறவிருக்கின்றதும் முக்கியமான விடயமா இருக்கிறது. ஆக 31ஆம் தேதி இந்த போட்டி நடைபெறப் போகிறது. ஆக ஐபிஎல் கொண்டாட்டங்கள் இப்பொழுது கலை கட்டி கொண்டிருக்கிறது, மாற்றுக் கருத்தை கிடையாது. ஐபிஎல் போட்டிகளை பொறுத்தமட்டில் முக்கியமாக பார்க்கும்போது இப்பொழுது போட்டிகளை பார்க்கும்போது எதிர்பார்ப்புமிக்க ஒரு போட்டியாக இருக்கிறது. ஆக புவனேஸ்குமார் தான் இதுவரையில் அதிகமான விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற அடிப்படையில் இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் 24 விக்கெட்களை வீழ்த்தி இருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பார்க்கும்போது ககிசோ ரபாடா 24 விக்கெட்களை வீழ்த்தியிருக்கிறார். ஜஃப்ரா ஆச்சர் 21 விக்கெட்களை வீழ்த்தியிருக்கிறார். அதிகமான ஓட்டங்களை பெற்ற வீரர் என்று பார்க்கும்போது சாய் சுதர்சன் 638 ஓட்டுகளை பெற்றிருக்கிறார். அதேபோன்று சுப்மன் கில் 616 ஓட்டுகள், ஹென்றி கிளாசன் 606 ஓட்டுகளை பெற்றிருக்கிறார் இந்த தரவரிசையில். இதே போல இந்த 2026ஆம் ஆண்டுக்கான ஐபிஎல் போட்டியில் பொறுத்த மட்டில் 1349 6 ஓட்டுகள் பெறப்பட்டிருக்கிறது. 2174 4 ஓட்டுகள் பெறப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. ஏகப்பட்ட சாதனையில் படுத்திருக்கிறது இந்தவரோட ஐபிஎல் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. இவைகள் தான் இன்றைய ஸ்போர்ட்ஸ் சேனல் வந்த முக்கியமான விளையாட்டு செய்திகள்.
1: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வழக்கம் வசனம் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது, அதாவது நீங்கள் நல்ல ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டு உறுதியாக இருக்க வேண்டும், அந்த வீடு உறுதியாக இருக்க வேண்டும், அதே போல அந்த கட்டிடம் உறுதியாக இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் சரியான உள்ளீடுகளை பயன்படுத்த வேண்டும். அதுதான் நாங்கள் சொல்வது. உங்களுக்கு தெரியும், மெல்வா கியூஎஸ்டி கம்பெனியில் நீங்க வாங்கி பாவச்சிங்கன்னு சொன்னால் எப்போதுமே வீடு உறுதியாக இருக்கும், சரிதானே? அதே போல கிளிப் கலோஜின் நேச்சுரல் பத்தி நாங்கள் சொல்லியாக வேண்டும் என்ன சொன்னால் நீங்கள் எப்போதுமே இளமையாக இருக்க வேண்டும், அதே போல எலும்புகள் உறுதியாக இருக்க வேண்டும், கூந்தல் நல்லா வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான தோட்டம் உங்களுக்கு தேவையான நீங்க கிளிப் கலோஜின் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னா அதே போல மருந்துகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சொந்தங்களே. நான் என்ன சொல்றது, இளமையாகிறதுக்கு வழியை சொல்லிவிட்டு நீங்க தான் இனி பொறுப்படுக்கணும், சரிதானே? சரி, இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது, இப்போது நாங்கள் அதை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதாவது ஒரு தெரியும், கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா பாடசாலைகளுக்கு மத்தியில் ஏராளமான பாடசாலைகளில் டேக் கேப் வீல் திட்டமானது நடைபெற்றது. அதை வீதி போக்குவரத்து சம்பந்தமான வீதி அபிவிருத்தி வீதி போக்குவரத்து விதிமுறைகள் சம்பந்தமாகவும் அதே போல விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் இன்றைய நாள் மீண்டும் இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு பெண்கள் பாடசாலை தான் இன்றைய ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அங்கிருந்து நிகழ்வு பற்றி எங்களோடு பகிர்வதற்காக எங்களுடைய அறிவிப்பாளர் விஜய் அவர்கள் இருந்திருக்கார். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனேஷ், வசந்தம் சொன்னது அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊடக வலையமைப்பு, குயின் ஸ்ரீலங்கா செயலகம், அதே போல எங்களுடைய போக்குவரத்து போலீசார், இலங்கை போலீசார் இணைந்து எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துக்கள் சம்பந்தமாகவும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வேலைத்திட்டமான டேக் கேர் வேலைத்திட்டத்தை நாங்கள் கடந்த முறை மிக சிறப்பாக எங்களுடைய இலங்கையில் உள்ள பல கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளில் நாங்கள் வெற்றிகரமாக நடத்தியிருந்தோம். எனவே அந்த தொடர்ச்சியாக இந்த வருடம் ஆரம்பம் முதல் நாங்கள் பல பாடசாலைகள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாலும் ஒரு சில காரணங்கள் காரணமாக அது தள்ளி போயிருந்தது. இன்று நாங்கள் இந்த வருடத்தின் முதலாவது நிகழ்ச்சியாக இன்று நாங்கள் கொழும்பு பெண்கள் பாடசாலை இந்த தேக்கியார் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக கடந்த வருடம் நாங்கள் 56 பாடசாலைகளில் இந்த தேக்கியார் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக நடத்தியிருந்தோம். எனவே இந்த வருடத்தின் முதல் நிகழ்வாக இன்று கொழும்பு மாவட்டத்துக்கு உட்பட்ட கொழும்பு கல்வி நிலையத்துக்கு உட்பட்ட எங்களுடைய பெண்கள் பாடசாலைக்கு இந்த வேலை திட்டமானது இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது. குறிப்பாக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துக்கள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமாக இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருந்தது. வெற்றிகரமாக நாங்கள் பல பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். அதன் ஒரு அங்கமாக இன்று 57 வேலை திட்டம் இந்த வருடத்தின் முதலாவது வேலை திட்டமாக இன்று நாங்கள் இந்த பாடசாலையில் எங்களுடைய வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலும் கல்வி அமைச்சின் அதிகாரிகள், அதே போல ஏராளமான பாடசாலை மாணவர்கள், இலங்கையில் இருக்கக்கூடிய பல போக்குவரத்து சம்பந்தமாக தெளிவூட்டல்களை வழங்கக்கூடிய அதிகாரிகள், இலங்கை போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய பல உத்தியோகஸ்தர்கள், அதே போல எங்களுடைய சுயாதீன ஊடக வலையமைப்பின் முக்கிய உறுப்பினர்கள், எங்களுடைய தலைவர், நிறுவன தலைவர் போன்றவர்கள் இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த வருடமும் நாங்கள் இலங்கையில் உள்ள பல பாடசாலைகளில் இந்த வேலை திட்டத்தை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய நாள் இந்த வேலை திட்டமானது மிக சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பெண்கள் பாடசாலையில் ஏராளமான பாடசாலை மாணவிகள் இருக்கின்றார்கள். அதே போல இதர பாடசாலைகளில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். கொழும்பை பொறுத்தவரையில் இன்று கொஞ்சம் மழையோடு கூடிய காலநிலை காரணமாக நாங்கள் இந்த வீதி போக்குவரத்து சம்பந்தமாக ஒரு வீதி நாடகத்தை நாங்கள் வளமையாக அரங்கேற்றோம். அதை செய்ய முடியாமல் போயிருக்கிறது. இருந்தாலும் மாலை வேளையில் கொஞ்சம் காலநிலை இடம் கொடுத்தால் மீண்டும் அந்த நிகழ்வை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியில் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்கண்ட, ஐடிஎன் இவை நான்கும் இணைந்து எங்களுடைய பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு இந்த வேலை திட்டத்தை நாடு முழுவதும் கொண்டு செல்ல தயாராக இருக்கிறது. அதன் ஆரம்ப நிகழ்வாக இன்றைய நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் அன்போடு ஞாபகப்படுத்திக்கொண்டோம். தொடர்ந்து வரும் காலங்களில் இலங்கையில் உள்ள பல பாடசாலைகளுக்கு நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே அது பற்றிய மேலதிக தகவல்களோடு அடுத்தடுத்த நாட்களில் நாங்கள் சந்தோஷமாக உங்களோடு இணைந்து கொள்வோம்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி
0: நன்றி. தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள் காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு.

0: டெய்லர் வலைப்பிலிருந்து
1: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம். முக்கியமான செய்திகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது. தென்மேல் பருவமழை படிப்படியாக இப்பொழுது வலுப்பெற்று வருவதன் காரணமாக நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மலை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அதன்படி நாட்டின் பல பகுதிகளில் இன்று 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என சொல்லி இப்பொழுது வளிமண்டல திணைக்களம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி மேல் சபரகமுகம் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பாத்தீங்கன்னா காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திணைக்களம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. உவா மாகாணத்தில்

இதேவேளை நாட்டின் நிலவும் மழையுடன் காண வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து அமலில் இருக்கும் என்று சொல்லப்படுது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி நாங்கள் நேற்று சொன்னது போல கேகாலை மாவட்டத்தில் தெஹியோவிட்டு, தரணியகல, ருவான்வெல்ல, எட்டியாந்தோட்டு ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், இதில் ரத்னபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குருவிட்டு, ரத்னபுரி, அயகம மற்றும் அஹலியகோடு ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்கும் 2 நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுடன் பார்த்தீங்கன்னா கொழும்பு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீதாவக்க பாதுக்க பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட காம்பா மாவட்டத்தில் அத்தனகல பிரதேச செயலக பிரிவுக்கும், களுத்துறை மாவட்டத்தில் பாலியந்துனூர, மதுகம, புலசிங்கல, அகலவத்த, இங்கிரிய, ஹொரணு ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்கும், கேகாலை மாவட்டத்தில் பஸ்கோ பீட்டிய பிரதேச செயலக பிரிவிற்கும் 1 நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அம்பேகமோ பிரதேச செயலக பிரிவிற்கும், ரத்னபுரி மாவட்டத்தில் கிரியல்ல, கல்மடுள்ள, நிவித்திகல, எலப்பாத்து மற்றும் கலவானை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 1 நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை கழுகங்கை அண்மைத்துள்ள மில்லக்கந்து பகுதியில் விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்து அமலில் உள்ளதாக இப்பொழுது நீர்ப்பாசன திணைக்களமும் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. மழை தொடர்ந்து பெய்து கொண்டு கொடுத்து ஆக இன்றைய நாளில் பல இடங்களில் 100% மழை இருக்குது. 100% மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி இருக்கிறது. அதன் காரணமாக நீர்மட்டங்கள் உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை, அதே போல மண் சரிவு அபாய எச்சரிக்கை போன்ற விடுக்கப்பட்ட இடங்களில் இருப்பவர்கள் உங்களது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமா இருக்கிறது. சரி, இதோடு நாங்கள் இன்னொரு பக்கம் செல்ல போகிறோம். அதாவது இப்பொழுது வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. ஹாங்காங் மற்றும் உகாண்டாவில் பார்த்தீங்கன்னா வேகமாக பரவி இருக்கிற வைரஸ் வந்து அப்போலோ வைரஸ். இது பார்த்தீங்கன்னா இப்பொழுது இது நாங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியாமல் போயதன் காரணமாக அதை கட்டுப்படுத்த அதன் காரணமாக இப்பொழுது அதன் வீரியம் அதிகரித்திருப்பதாகவும், இப்பொழுது கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சவாலாக இருப்பதாகவும் இப்பொழுது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் ட்ரெட்ரோஸ் அதானோம் இப்பொழுது இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி சொல்லியிருக்காரு. இதுவரையில் பார்த்தீங்க சொன்னா இந்த வைரஸ் மூலமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 220 உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு கவலையான விஷயமாக பார்க்கப்படுகிறதாக, இதை கட்டுப்படுத்துவதற்கு இப்பொழுது முழு மூச்சாக செயல்பட்டுக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக குறிப்பாக கொங்கோ நிலைமைகளை ஆராய்வதற்காக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் ட்ரெட்ரோஸ் அவசரகால சுகாதார பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி ஷிக்வே ஆகியோரும் அந்த அங்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். உகாண்டாவில் மேலும் 2 அப்போலோ தொற்றாளர்கள் இப்பொழுது கண்டறியப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அங்கு பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்பட்டதை மொத்தமாக பார்க்கும்போது அங்கு இப்பொழுது 7 எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஆக கொங்கோவின் அண்டைய நாடுகள் உடனடியாக அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இது பார்த்தீங்கன்னா படிப்படியாக உயரக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த வைரஸ் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அதுபோல தடுப்பூசிகள் எதுவும் இதுவரையே இல்லாத நிலைதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்பதும் இங்கு முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆக கொங்கோவின் இந்தூரி மற்றும் வடக்கியூ மாகாணத்தில் நிலவும் பாதுகாப்பான சூழ்நிலை மற்றும் இந்த ஆகிய இந்த அரிய வகை வைரஸுக்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் எதுவும் அங்க இல்லை, பொதுவாக இருக்கிறது அந்த இடத்துல இல்லைன்றதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆக இது பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆக இப்படியான ஒரு புது வைரஸ் வந்து கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ந்து மனித கொள்ளுங்கள். இது பற்றி மேலதிக தகவல்கள் கிடைக்கும் போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடு ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே
0: அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
4: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகை அம்பிகா.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம். நான் கேட்ட தலைப்பின் கீழும் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்த திரைப்படத்தின் காட்சி உங்களால் மறக்க முடியாத காட்சி, உங்களை மாற்றிய ஒரு காட்சி என்று சொல்ல முடியும். அந்த காட்சியை பார்த்த பிறகு ஏதோ ஒரு உணர்வு உங்களுள் தோன்றியிருக்கும். அந்த காட்சி என்று நான் கேள்வியாக கேட்கிறேன். சுவாரஸ்யமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து முடித்துக் கொள்ளுங்கள். நேரத்தை பார்க்கலாம். நேர்மை 9:01.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டில் நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட, தரணியகல, ருவான்வெல்ல மற்றும் யட்டியந்தொட்டு ஆகிய பகுதிகளுக்கும், ரத்தினபுரி மாவட்டத்தின் குறிவிட்ட, ரத்தினபுரி, அயகம மற்றும் அஹலியகுடு ஆகிய பகுதிகளுக்கும் 2ம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1ம் கட்ட அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளாக கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்கு மற்றும் பாதுக்கு ஆகிய பகுதிகளும், கம்பஹா மாவட்டத்தின் அத்தனகல், களுத்துறை மாவட்டத்தின் பாலிந்தனுவர, மாத்துகம, புலத்சிங்கல, அகலவத்த, இங்கிரிய மற்றும் ஹொரணி ஆகிய பகுதிகளும், கேகாலை மாவட்டத்தின் புலத்கோபீட்டிய பகுதிகளும், நுவரெலியா மாவட்டத்தின் அம்புகமுவ பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளுக்கும் 1ம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: தெற்கு ஈரானில் ஏவுகணைகள் மற்றும் கன்னிவெடிகளை நிலைநிறுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் படகுகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய படைகளினால் ஏற்படும் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பதற்கான தற்காப்பு நடவடிக்கையாகவே இந்த தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளைகளின் பிரதானி அட்மிரல் பிராட் கூபர் தெரிவித்துள்ளார். எனினும் தற்போது நிலவும் போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா மிகவும் நிதானத்துடன் செயற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் இதுவரை பதிலளிக்கவில்லை எனவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: பொட்டுக்கவா கட்டிக்கவா கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா
1: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே
0: பத்திக்கிட்டா பத்தட்டுமே அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது
1: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது
0: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்கிது.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம். செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் வணக்கம் வசந்தம் சொன்னாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே ஒரு இன்னும் இல்லையா இடைக்கால பாடல்கள் சொன்னாலே அவ்வளவு ஆசைகள் இருக்கும். நாங்கள் இது ஒரு தலைப்பாகவே நாங்கள் நிகழ்ச்சியில் கொண்டு வந்திருந்தோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். நீங்க CT100 பைக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நன்மை இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன காரணம் சொன்னாலும் CT100 பாத்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுக்கிறது. வாவ், சூப்பர்ல. ஆக அந்த மைலேஜ் நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நீங்கள் CT100 பைக் கொண்டு வாங்கிக்கொள்ளுங்க. உங்களது தேவைகளுக்கு மிக பிரயோசனமான ஒன்றாக இருக்க போகிறது என்பதில் மாற்றுக்கருத்தை கிடையாது. CT100 வாங்க, நீங்க என்ஜாய் பண்ணுங்க என்பதை நான் சந்தோஷமாக சொல்றேன். ஆக நீங்க என்ஜாய் பண்ணி நீங்கள் டிராவல் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் CT100 பைக் வாங்க. குறைந்த செலவில் நீங்க அதிகமான தூரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த CT100 மூலமாக. தலைவலி காய்ச்சல் வருகிறதா? வா, என்னப்பா தலைவலி காய்ச்சல் வந்து கொண்டிருக்கிறது காலையில் சொல்லி யோசிக்கிறீங்களா? இந்த யோசனை எல்லாம் மாற்றத்துக்கான நான் ஒரு ஐடியா சொல்ல போறேன். மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துங்க சொன்னா தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். ஆக நீங்க சந்தோஷமா காலையில என்ன வேலை செய்ய ஆசைப்படுறீங்களோ அத்தனை வேலையிலும் நீங்கள் செவ்வனை செய்து முடிக்க முடியும் என்பதையும் நான் சந்தோஷமா சொல்றேன். ஆக நான் கேட்ட தலைப்பு என்ன சொன்னா, இந்த நாளில் நீங்கள் பார்த்த ஒரு திரைப்படத்தின் உங்களால் மறக்க முடியாது, உங்களை மாற்றிய ஒரு காட்சி என்று சொல்ல நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். அன்று வணக்கம் என்று சொல்லி சதீஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொன்ன வத்தில இருந்து அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு விஷயத்தை இருந்த வசீகரா படத்தில். வசீகரா படத்தில் அந்த எவ்வளோதான் காமெடியாக இருந்தாலும் ஜோக்காக இருந்தாலும் சிரிப்புக்கூடிய படமாக இருந்தாலும் அது அந்த அந்த கதையின் கரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா, தன்னுடைய தந்தையின் நட்பை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லி மகன் தன்னுடைய காதலையே விட்டு கொடுக்குற அந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது எனக்கு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்தது சில விஷயங்களில், எல்லாத்தையும் சொல்ல முடியாதா சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அன்பு வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க. நான் முன்னதாக சொன்னது போல சுவாத்தியும் சொல்லியிருக்காங்க, அண்ணாமலை படம். அண்ணாமலை படம் எனக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினை கற்றுக் கொடுத்ததுன்னா, அதாவது சந்தோஷம் எதில் இருக்கிறதுன்னு சொல்லி நான் பணத்திலும் பெருமையிலும் பெரிய பெரிய வீடு பங்களாலும் இது சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி நினைத்திருந்தோம். அந்த படத்தை அந்த இறுதி காட்சியெல்லாம் பார்க்கும்போது இல்லை, சந்தோஷம் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில தான் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். என்னை பெரிதும் மாற்றி ஒரு திரைப்படம் அதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இல்லையா, அன்பான வணக்கம் போனா எப்படி இருக்கிறீங்க? நான் சிங்காரவத்திலிருந்து ராஜ்மோகன். அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ராஜபாட் ரங்க திரைப்படம், அண்ணன் தம்பி பாசத்தை வெளிப்படுத்துகின்ற படம். அண்ணன் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும்போது தம்பியை அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் பணம் வந்த பிறகு அவர் மாறுகின்ற அந்த சந்தர்ப்பம் எனக்கு பெரிய ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுத்தது. ஏதோ இருந்தாலும் நமக்கான ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லி உணர்ந்து தரணும் அது அப்படின்னு சொல்லிக்க நல்ல விஷயம். அன்பான வணக்கம் சொல்லிக்கொண்டு ஷார் சேலம் சிவா, வணக்கம் சார் சொல்கிறேன். சேலம் சிவா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். குட் மார்னிங் போனேஷ், நானும் நிகழ்ச்சியுடன் இருக்கிறேன், எப்படி இருக்கிறீங்க? எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு தர்கா நகர் ரிம்ஷான் ரிதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பேர்வள்ளந்து அன்பு வணக்கம் சொல்லிக்கொண்டு ஏறாவூர் நான்கிலிருந்து தாசன் பிரியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருக்காங்க. ஹாய் போனேஷ், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியுடன் இருக்கிறேன். பங்குடாவிலிருந்து சுதாகர் மேகலா, மகள் அக்ஷயா, பர்விகா, ஷர்வின் எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கா. அது போல அம்மு குட்டி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஆனந்த் ட்ரெய்லர்ஸ்ல இருந்து அம்புக்குட்டி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாச்சிருக்காங்க. கண்டி ரிலக்ஸ் எனும் இடத்திலிருந்து அன்பு வணக்கம் கிண்ணிய மவுர்ஃப் நகர்லிருந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கலாம். திரைப்பட காட்சி, அதுபோல புவனேஷ் வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நல்ல சட்டப்படி பாடல் அப்படின்னு சொல்லிக்க ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிக்கொண்டே வதுரு நிஷா, மருதமுள்ள வதுரு நிஷா தான் சொல்லியிருக்கிறாங்க. திரைப்பட காட்சி, சந்தனக்காற்று படத்தில் விஜயகாந்த் உருக்கமாக நடிப்பில் ஓ திண்டலே ஒரு பாட்டு பாடு என்ற பாடல், இந்த வரும் வரி மண்ணை விட்டு போனா என்னுடைய என்னை மானை அந்த கண்ணை விட்டு போகலாமா, அந்த பார்த்திருப்பீங்க, நான் பார்த்திருப்பேன். நானே இந்த பாடலை நான் எப்போ கேட்டாலும் எனக்கு ஏதோ ஒரு தாக்கம் இருக்கிறது கொண்டுதான் இருக்கிறது. இந்த படத்தில் வருகின்ற காட்சியோடு ஒப்பிட்டு இந்த படத்தை பாடலை கேட்கும்போது எனக்கு ஏதோ ஒரு தாக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல எல்லாமே சூப்பராக இருக்கிறது. வசந்தகுமார் வந்திருக்காரு, பெரிய குரலா இருந்து ஆரம்பம் அமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஊரடாவத்திலிருந்து மும்தாஸ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கொள்ளும். 14 நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். கொஸ்டன் கிருஷ்ணகாந்த் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா இருக்கிறாங்க. சேதுபதி நடித்த தர்மதுரை திரைப்படத்தில் ரெண்டு கடமை, ஓகே, டாக்டருக்கு ரெண்டு கடமை இருக்கு. ஒன்னு நோயாளியை காப்பாத்துறது, இன்னொரு நோயாளியை சாகும் போது கூட இருக்கிறது. இந்த வசனத்துக்கு இந்த காட்சி ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்ச காட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயம் இல்லையா, அழகான காட்சிகள். அதே போல அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம் எல்லாத்துக்காகவும் பாடல் தாங்க. கொடகளை டேட்டன் வசந்தம் சொன்னால் அனைவருக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லி முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா சொல்லியிருக்கார். புவியண்ணா, அப்படி இருக்கிறீங்க? எனக்கு பாட்ஷா பிலிம்ல ரொம்ப பிடிக்கும். அதுல ஒரு தத்துவ கதை சொல்வார், நாம் நம் வாழ்க்கை நம் கையில் என்று, 100 உண்மை. அந்த அந்த காட்சியோடு வருகின்ற அந்த தத்துவம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்து எங்களோட இங்கிரிய ரவிதன் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டிருக்கிறார்.
பல்லாங்குளம் வனசி வைந்தி மாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லிக்கிறாங்க. ஜி காலை பொழுது வணக்கம், கடல் கடும் குளிர் மழை அட்டன்ல இருந்து பரமா சொல்லிருக்காரு. பரமா நான் என்ன செய்யறது சொல்லுங்க. இந்த கலை அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறான். எல்ஜி ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாசும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு சொல்லி இருக்கிறார்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.
4: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் வெறுகான வரிகள்.
5: கீழ நெஞ்சேவா தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
4: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு. இதயத்தை வருடும் இடைக்கால

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம். இனிமையான பாடல்கள் காலையிலே வந்து கொண்டிருக்கிறது. மழையுடன் கூடுதலான இந்த காலநிலையில் இது போன்ற பாடலை கேட்கும் போது மனதுக்கு இதமாக இருக்கும் இல்லையா? சரி, சந்தோஷம். இப்ப பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு திருவில் வாங்க வேண்டும், சந்தோஷப்படுவீங்க இல்லையா? அதுவும் எலக்ட்ரிக்கல் திருவிழாக இருக்க வேணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுவீங்க. நல்ல விஷயம். காரணம் இந்த பெட்ரோல் பிரச்சனை எல்லாம் இருக்குதானே, அப்ப இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு திருவில் வாங்க வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, எலக்ட்ரிக் திருவில் வாங்கும் போது நீங்க யோசிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கிறது இல்லையா? ஆக நாங்கள் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சார்ஜுக்கு 150 கிலோமீட்டர் செல்லக்கூடிய ஒரு திருவில் வாங்கினீங்கன்னு எப்படி இருக்கும்? வாவ், சூப்பர்ல. அதே போல அந்த பிளக் வந்து ஸ்பெஷல் பிளக் எல்லாம் தேடி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் பிளக்லயே சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். இது ஒரு ஸ்பெஷலான விஷயம் இல்லையா? அது இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. என்னன்னு சொன்னா, நீங்க எந்த இடத்துல திருவில் இதை பழுது போனாலும் நீங்க உடனே கால் பண்ணீங்கன்னா, ஹோட்டலு கால் பண்ணீங்கன்னா, அந்த உடனே வந்து அந்த இடத்துல வந்து அவர்கள் செய்து கொடுப்பார்கள். யா, எப்படிங்க 24 hours இந்த சேவைஸ் இருக்குது? இவ்வளவு சேவைகள் இருக்கும்போது நீங்கள் ஏன் தயங்க வேண்டும்? இப்போது நீங்கள் பஜாஜ் எலக்ட்ரிக்கல் திருவிழா நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கிட்டோம். ஆக பஜாஜ் எலக்ட்ரிக்கல் திருவிழா வாங்கினீங்கன்னு சொன்னால் இப்போது ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. உதிரிப்பாகங்கள் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. பஜாஜ் கிளைகள் எல்லா இடங்களும் இருக்கிறது. ஆக நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் எல்இடி லைட் சிஸ்டம் வந்துருக்குது, 2 colors வந்துருக்குது, அதே போல் சைலன்ஸ் மோட்ல இருக்குது, அதே போல் ஃப்ரீ சேவிஸ் இல்லையா? சேவிஸே அதிகமாக உங்களுக்கு தெரியும், மெயின்டெனன்ஸ் சேவிஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஸோ நீங்கள் எப்போது நீங்கள் இவிக்கு மாறணும், நீங்கள் பஜாஜ் திருவிழுக்கு மாறுங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அழகான தோற்றம் வேணுங்க. இந்த அழகான தோற்றம் எங்கிருந்து கிடைக்கும்னு சொன்னால், அதாவது எங்களுடைய உள்ளகத்திலிருந்து கிடைக்கிறது. நாங்கள் அழகாக தோற்றம்னு சொன்னால், நாங்கள் உடல் வலிமையாக இருக்கும்போது, எப்போதுமே உடல் வலிமையாக இருக்கும்போது எங்களுக்கு முகமும் ஆரோக்கியமாக தெரியும் இல்லையா? அப்படியான ஒரு விஷயம் இருக்கிறது. இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. ஆக வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெறுவதற்காக நீங்க கிளிஃப் கலோஜின் நேச்சுரலை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதையும் நாங்கள் சொல்லுகிறோம். உங்களின் உடல் பொலிவை தரும், அதே போல கூந்தல் அழகாக வளரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மனசுக்கு பெரிய ஒரு உறுதியே வந்துவிடும். இதை எங்க பெற்றுக்கொள்ள முடிஞ்சுன்னா, காகில் ஃபுட் சிட்டி, அதே போல அனைத்து மருந்துகளும் நீங்கள் இங்க கேட்டு வாங்கிக் கொள்ளுங்க. கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் என்று சொல்லி நீங்க கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதையும் நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்றேன். சரி, நான் கேட்ட தலைப்பின் கேள்வியும் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க. முக்கியமான செய்திகள் பக்கம் நாங்கள் செல்ல போகிறேன். இப்பொழுது பாகிஸ்தானின் மர்தான் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எந்திர கோளாறு காரணமாக ஒரு பேருந்து ஒன்று நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சாலை ஓரமாக அந்த பேருந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அப்போது அந்த பகுதியில் வந்து வேகமாக வந்த ஒரு மற்றொரு பஸ் பார்த்தீங்கன்னா, சாலையில் நின்று கொண்டு பஸ் மீது மோதி இருக்கிறது. இதில் பார்த்தீங்க சொன்னால், இந்த விபத்தில் பஸ்ஸில் பயணம் செய்த 17 பேர் உழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் இப்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வராங்க. காரணம், நிறைய இடங்கள் நாங்களும் பார்த்துருக்கோம், இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா பாதையில கால்வாசி எடுத்துக்கொள்வாங்க அந்த வாகனங்கள் நிறுத்துறதுக்கு. அது ரொம்ப பிரச்சனையான விஷயமே. அவேகமாக வாகனங்கள் வரும்போது திடீரென்று ஒரு வாகனம் மூவ் ஆகி கொண்டிருந்தா பரவாயில்லை, நின்று கொண்டிருக்கும் போது அந்த மற்ற வாகனத்தில் சப்போர்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. அப்ப எங்களுடைய முழு வேகமும் அந்த வாகனத்தை தாக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா? சோ இந்த மாதிரியான விஷயம் இருக்கும்போது தான் பிரச்சனையா இருக்குது. பாகிஸ்தான் அடிக்கடி இந்த சாலை விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக வீதிகளை முறையாக அமல்படுத்தாமல் தான் இந்த பிரச்சனை வருவதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது. ஓட்டுநர் சோர்வு போன்றவற்றை இதுக்கான முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆக இப்படி ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் சின்ன ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு பாதை ஓரத்தில் ஒரு வாகனத்தை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. சோ அந்த நேரத்தில் வந்து மற்ற வாகனங்கள் செல்ல முடியாமல் ஒரு விபத்துக்குள்ளாததாக இந்த மாதிரியான விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுவதாக இப்பொழுது செய்திகள் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த மருந்து பாத்தீங்கன்னா, அதாவது நாங்கள் நோய்க்கு மருந்து குடிக்கிறோம், அதிலே கலப்படம், அதிலே பொய்யான விஷயங்கள் தான் என்ன செய்வது இல்லையா? ஆக போலியான தரமற்ற மருந்துகளை கண்டறிவதற்காக இப்பொழுது புதிய ஒரு செயல்திட்டம் உருவாக்கப்படுகிறது. தரமற்ற போலியான மற்றும் பதிவு செய்யப்படாத சுகாதார தயாரிப்புகள் புழக்கத்தில் கட்டுப்படுவதற்காக இப்பொழுது புழக்கத்தை கட்டுப்படுவதற்காக தேசிய செயல்திட்டம் ஒன்றை இப்பொழுது தயாரிப்பதற்காக ஆதரவு அளிக்கும் நோக்கில் பார்த்தீங்கன்னா, உலக சுகாதார ஸ்தாபனம் பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு 1 வார கால விசேட பணியை ஆரம்பித்திருக்கிறது. இந்த விஷயம் இப்பொழுது சந்தோஷமான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் இலங்கை கிளையின் தகவல் படி இந்த திட்டம் தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையில் பிரதமர் நிறைவேற்று அதிகாரிகள் மற்றும் சுயேட்ச அதிகாரிகளுடன் உயர்மட்ட சந்திப்பு ஆரம்பமாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறித்த சந்திப்பின் போது பார்த்தீங்கன்னா, சந்தையில் கட்டுப்பாட்டு வருகின்ற விஷயங்கள், அதே போல வழிமுறைகளை வலுப்படுத்துதல், பாதுகாப்பட்ட மருந்து பொருட்களை தடுத்தல், அதே போல அதை என்னன்னு சொல்லி கண்டறிதல் மற்றும் அவற்றுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தல் போன்றவற்றை முன்னுரிமை வேலை திட்டமாக இந்த விஷயம் செய்ய போகிறார்கள் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கிறது. இந்த வரைவு தேசிய செயற்திட்டத்தின் முக்கிய கூறுகளை மேலும் மேம்படுத்துவதற்காக தேசிய ஔடத ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் குழுக்களுடன் தொழில்நுட்ப ஆலோசனைகளும் நடத்தப்படுவதாக இப்பொழுது உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் இல்லையா? நாங்கள் நோய்க்கு மருந்து குடிச்சு, அந்த மருந்து குடிச்சு ஒரு நோய் வந்தா எவ்வளவு கஷ்டம் இல்லையா?

0: 92.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்
1: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
0: மனதை ஆளும் இசையின்

0: தலைவலி காய்ச்சல் வரும்போது நீங்க என்ன செய்ய வேண்டும் யோசிப்பீங்க இல்லையா? யோசிச்சா இன்னும் தலைவலி கூடும் இல்லையா? தலைவலி காய்ச்சல் வருதுன்னு சொல்லி யோசிச்சோம்னா இன்னும் தலைவலி கூடும். அதுதான் நான் சொல்ற ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு மெல்டோல் எடுத்துக்கொண்டீங்க, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிருமாக. மெல்டோல் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள், தலைவலி காய்ச்சலை நீங்கள் இல்லாமல் செய்து கொள்ளுங்கள் என்பதை நான் சந்தோஷமாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதே போல அழகான தோற்றம் வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க கிளிப் கலோஜின் நேச்சுரல் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வலிமையான எலும்பு, அதே போல அழகான கூந்தல் எல்லாமே கிடைக்கும். திடமான ஒரு தேகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியான ஒரு தேகம் கிடைக்க வேணும் சொன்னா நீங்க என்ன செய்ய வேண்டும்? இப்போது கிளிப் கலோஜின் நேச்சுரல் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இத்தனை நன்மைகளும் கிடைக்க போகிறது சொந்தங்களே. சாரி, சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கிறது. இன்றைய நாளில் நான் கேட்ட கேள்விக்கு ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்க. கருத்துக்கள் சொன்னா நாங்கள் கேட்டிருந்த நீங்கள் பார்த்த திரைப்படத்தில் ஒரு காட்சி, அந்த காட்சி உங்களை மாற்றுகிறது. அன்பு வணக்கம் என்று சொல்லி வரலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டலாம். தம்பி புவனேஷ், நல்ல தலைப்பு. எனக்கு பிடித்த திரைப்பட காட்சி பாசமல திரைப்படத்தில் வரும் அண்ணன் தங்கை உறவு. அதில் உள்ள ஒரு பாடலில் வரிகள், சிறைகள் இணை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் வினை வந்த பிரித்த கதை சொல்லவா. இந்த வரி எப்போது கேட்டாலும் கண்ணீர் கண்களை மறைக்கும். இதனால அண்ணன் தம்பி பாசம் எனக்கு அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல வணக்கம் போனேஷ், நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிக்கிறேன். பாடல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிக்கொண்டேன். எனக்கு பிடித்த படம் மூன்றாம் பறை. ஸ்ரீதேவியின் நடிப்பில் ஸ்ரீதேவி மனநலம் பாதிக்கப்பட்ட அடைந்திருந்தார். தன்னுடைய பழைய நினைவுகளை மறந்துவிட்ட ஒருவர் குழந்தை போல மனதோடு இருந்து கமலஹாசன் ஒரு குழந்தை மாதிரியாக இருக்கும். ஸ்ரீதேவியை அன்பாக பாசமாக மிக கவனித்துக் கொண்டு பார்த்துப்பா. இந்த படத்தில் வரும் ஒரு பாடல் கண்ணை கலைமானை என்ற பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் இன்னும் காட்சி இருக்குது. கடைசியில் ஸ்ரீதேவிக்கு நினைவெல்லாம் வந்த பிறகு ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னால், இந்த படத்துல பெரிய ஒரு அவார்டுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி தான் அந்த நடிப்புக்காக பரிந்துரைக்கப்படுறதுக்காக இருந்தாங்களாம். அந்த கடைசியில் ஒரு கமலஹாசன் ஒரு ஆக்டிங் கொடுப்பாரு பாருங்க, தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றதுக்காக நான் தான் அவர்னு சொல்லி அந்த அடையாளப்படுத்திக் கொடுத்த ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு ஒரு சின்ன சின்ன ஆக்டிங்லாம் கொடுப்பாரு பாருங்க. அமேசிங். அந்த காட்சி இன்னும் எண்களால் மறக்க முடியாது இல்லையா? அந்த காட்சிக்கு அந்த விருது அவருக்கு போயிருக்கிறது. சரி, இந்த காட்சி தான் தனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்பு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியோட எங்களை வெடித்துக் கொள்ளுங்கள். காலை வணக்கம் புவானா, நன்றி. துல்லாத மனம் துல்லும், கண் பார்வை தெரியாத போது அந்த பார்வை தெரியும் வரை உதவி செய்வதை அடையாளம் அடையும் நன்றி கடன் பிடித்திருக்கிறது. கல்முனையிலிருந்து ஜனா சொல்லுறாரு, துல்லாத மனம் துல்லப்படுத்த அந்த அருமை இன்னிசை பாடி வரும் பாடலாம் இல்லையா? சொல்லவே தேவையில்லை. தோழா படத்தில் நாகார்ஜுன நமக்கு கார்த்திக் சொல்லும் வசனம், எந்த ஒரு பிரச்சனைக்குமான தீர்வு நம்முளை தான் இருக்கிறது, எங்கே தொலைச்சுமோ அங்கே தான் தேட வேண்டும் என்று கார்த்திக் சொல்வா. ஸோ அந்த காட்சி எனக்கு பிடிச்சது, அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்துக்கொள்கிறேன் சொல்லிக்கொண்டு தொண்டை மன்னாறு செல்வ சிறந்தி சுதன் சொல்லியிருக்கிறார். அதே போல் பவானி சந்திரகலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். எனக்கு பிடித்த படம் பாட்ஷா படம்னு சொல்லிக்கொண்டு எங்களோட இங்கிரிய ரவி சொல்லியிருக்கிறார். ஓகே, ஹாய் போனா எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது, எங்களை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காரு. ஓகே, எடுத்துக்கொண்டேன். சிவா எப்படி இருக்கிறீங்க? அதே போல விஜய், அகிலா, அர்ச்சனா, திருமாவளன் எல்லோருக்காகவும் பாடல்தாங்க. வாழ சிறந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் அப்படின்னு பார்த்துருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். அன்பு வணக்கம் போனிச்சுன்னா எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. உற்சாகமான காலை பொழுது வணக்கம். கரோலினால் லலிதன் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். எட்டியாந்தோட்டை ஜெயந்தி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் என்று பார்த்துருக்கிறாங்க. வணக்கம். அதே போல அன்பு கலந்த வணக்கம் போனிச்சுன்னா எப்படி இருக்கிறீங்க? மகள் லக்ஷயாவுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அதில் பரமா நிகழ்ச்சி கேட்டுக்கொள்வதாக சொல்லியிருக்காரு. அதில் அழைப்பின் மடியாங்களோடு நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டு எங்களோட செல்வராணி பிளஸிங் வந்து சொல்லியிருக்காங்க. தர்மயுத்தம் படத்தில் ஒரு தங்கரத்தின் பாடல் காட்சி எனக்கு தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அன்னை தங்கை பாசம் எனக்கு தனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிறது அப்படின்னு பார்க்குறது. இதுபோல் கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் சொல்லியிருந்தாங்க, அவங்க பாட்ஷா படத்தில் காட்சிகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த படத்தில் வர காட்சிகள், அதே போல் அதில் வர அந்த அண்ணன் தம்பி பாசம், சாரி அந்த சகோதரத்துவ பாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தன்னுடைய சகோதரத்துவத்தை எப்படியாவது லட்சியம், 3 லட்சியமாக அவர்களை கொண்டு வர வேணும்னு சொல்லி அந்த நினைச்சு பாடுபடலாம் தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே போல் யோகான் நெல் எழுத நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டுக்கலாம். என் தங்கை கல்யாணி படத்தில் வரும் காட்சிகள் அத்தனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய தங்கை மீது நான் ரொம்ப பாசம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஒலிக்க வருகின்ற பாடல் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஆக
1: திரை உலகின் அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஆக வருகிறார் நடிகை அம்பிகா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: சரி, ஒலிக்கவிருக்க பாலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெறப் போகிறேன். இந்த நிகழ்ச்சியிருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நிறைய சொந்தங்கள் தங்களுடைய பிடித்தமான திரைப்பட காட்சியை சொல்லியிருந்தீர்கள், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தொடர்ந்து ராகம் சுமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம்எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

0: அடிச்சிட்டீங்க.
1: யாரோட அக்கா மக டாய்?
2: அண்ணனோட அக்கா மக. அவன் நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்டு, பள பள பளக்கும்
2: அண்ணனோட பச்சை கிளி அது பறந்து

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: நேரம் காலை 10:02.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 3 வெளிநாட்டு பயணிகள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 30, 35 மற்றும் 40 வயதுடைய சீன நாட்டு வர்த்தகர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கொண்டு வந்த 6 பயணப்பொதிகளை சுங்க அதிகாரிகள் சோதனை செய்தபோது அவற்றுக்குள்ளிருந்து சீனாவில் தயாரிக்கப்பட்ட 25,000 சிகரெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட சிகரெட் தொகையுடன் சந்தேக நபர்களான சீன பிரஜைகள் மூவரிடமும் விமான நிலைய சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையிலான மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கை எட்டப்பட்டு சுமார் 30 நாட்களின் பின்னர் ஹோமோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பதற்கான திட்டம் குறித்து இரு நாடுகளும் கலந்துரையாடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு ராஜதந்திர மூலம் ஒன்றை மேற்கோள் காட்டி ஜப்பானின் நாளிதழொன்று இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் உடன்படிக்கை எட்டப்பட்டதை தொடர்ந்து அடுத்த 30 நாட்களுக்குள் ஹோமோஸ் ஜலசந்தியில் உள்ள கடற்படை கண்ணிவெடிகளை அகற்றுவதற்கும் ஈரான் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் அனைத்து நாடுகளையும் சேர்ந்த கப்பல்களும் அந்த ஜலசந்தி வழியே சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்க முடியும் எனவும் அந்த நாளிதழில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இன்றைய நாளும் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு ராகம் சுகமானது தயாராக இருக்கிறது. அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேர் நிகழ்ச்சியில் யார் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சரி, ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றது நீங்க பேசுறது பொழுதே தெரியுது. சொல்லுங்க, நீங்க ஓகே மகாலிங்கம். சரி சொல்லுங்க, உங்களோட சொந்த இடம் மாளிகாவத்தை தானா? யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை. ஆஹா, அப்ப இங்க கொழும்புக்கு வந்து எவ்வளவு காலம்? இப்ப வந்து சொல்லி போட்டு 20 வருஷம் கதையை சொல்றீங்க. சரி சரி, அது நமக்கு எல்லாம் 20 வருஷம் ஒரு சின்ன விஷயம் தானே. என்ன,
1: நான் திரும்ப பார்த்து அலங்காரம் கதையாமல் என்ன கதையோ.
0: ஆஹா, எப்படி பாரு, உங்களுக்காக வேண்டி அந்த பாடலை தர்றதுக்கு நான் செய்யறேன். சரி சொல்லுங்க மகாலிங்கம், ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்க. நான் நினைக்கிறேன் நான் உங்களோட இன்னைக்கு தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில. அப்படியா, இதுக்கு முதல் பேசிருக்கீங்களா? அதுதான் பாருங்களேன், கதைச்சேக்கே கட் ஆயிடுச்சு. ஆனா நான் கட் ஆகவும் மாட்டேன், உங்களை விடவும் மாட்டேன். சரி சொல்லுங்க மகாலிங்கம், நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து நீங்க பாடல்
1: கேட்கலாம்.
0: சரி, இப்ப எல்லாருடையும் சேர்ந்து நல்லதொரு பாடல் தயாரா இருக்கிற இந்த நேரத்துல உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும், கேட்கலாமா?
1: என்ன
0: சொன்னா, நீங்க பழைய ஆள், அதுவும் யாழ்ப்பாணம் ஆனக்கோட்டையில இருந்து இப்ப கொழும்புல 20 வருஷம், உங்களுக்கு தெரியுமா கண்ணதாசன் காளிதாசன் தெரியுமா?
1: அதான்
0: பாட்டு கேட்கிறாரோ காளிதாசன்.
1: காளிதாசன் கவிஞன்.
0: சரியா, அப்ப

சுகம் சுகமானது கேட்டால் இதமானது வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஜோன் ஏகாம்பரம் இணைந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. மங்கேக்கரசின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் அறந்தாங்கி ஐயப்பன் இணைந்திருக்கின்றேன். செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வசந்தகுமார் வந்து இருக்கின்றார். பாடல்கள் வேற லெவல் அண்ணா, வாழ்த்துக்கள் கிருபா அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜீவப்பிரியா வந்துக்கிறாங்க கழுதாவளையிலிருந்து. அண்ணா வணக்கம், நான் ஆரியம்பதியிலிருந்து இருதய ரத்தினம் அடைந்திருக்கின்றேன். இனி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பலாங்குடி ஜெயந்தி மாலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா நலமா, நிகழ்ச்சி பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இங்கிரிய ரவி இணைந்திருக்கிறார். இதேவேளை என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருமாண்ணா அப்படின்னு சொல்லி ஜோதி வந்துக்கிறாங்க. மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ரஜினா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக நானும் உலத் சிங்களவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சியாமலா வந்துக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் சத்தீஸ் அப்புத்தலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வசந்தம் டிவியிலிருந்து ஜெயகாந்த், நானும் எந்த ரூம்லிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோன்று இனிமையான பாடல்களோடு மட்டக்கிழப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் அருள்மொழி வந்திருக்கிறாங்க. மயு வந்துக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணம் அளவட்டி ஷர்மிளா தன்னுடைய பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். புத்தளம் வடிவேல் பிள்ளை வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் சங்கானையிலிருந்து கனகரத்தினம் இணைந்திருக்கின்றேன். உங்கள் பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள். நாங்களும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மருதமுனையிலிருந்து முனாஸ் வந்திருக்கிற இதேவளை ஹப்டன் நவீன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், நான் தொண்டைமானார் செல்வச்சின்னதி சுதன் இணைந்திருக்கிறேன் கிருபாண்ணா, இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை தமோதர ரூபா வந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு கொழும்பு 15 ரமேஷ் காந்த் வந்திருக்கின்றார். ஜெயசீலனுக்காக நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புத்தூர் பிவிஎஸ் ட்ரெய்லர் சோப்பில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குகநீஸ்வரன் குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ரின்னாஸ் இணைந்திருக்கின்றேன். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ஸ்ரீதாஸ் வந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கிருபாண்ணா, இன்னே நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி மனோகரன் குறிப்பிடுகிறார். அதே போன்று இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சுதாகரன் வந்திருக்கிற இதேவேளைய அருமையான பாடல் தெருவுகள் கிருபாண்ணா, நான் செட்டியார் தரு வீன சலூன்ல இருந்து ராசலிங்கம் அடைந்திருக்கிறேன். இன்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 10:34 இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? ரொம்ப நாளா காண இல்லையே
1: உங்களை.
0: ஆனால் மருதமுனை எங்கும் வசந்தம் அப்படியே களை கட்டுகிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நிகழ்ச்சியில் யார் யாருடைய இந்த பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: உழைப்பாளர்களுக்காகவும் வீட்டில் ஓய்வு இருப்பவர்களுக்காகவும் சிறுவர்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் விடுமுறையே தற்காலத்தில் கட்சி பெருநாளோட கொண்டாட இருக்கு. எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறோ கிடைக்கலையோ, அதனால எல்லோருக்கும் முன்கூட்டிய பெருநாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: நன்றி சார்.
0: பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக கே ஜே ஜெயசுதாஸ் அவரோடு இணைந்து சித்ரா பாடிய பாடல். பாடகன் இசை இசைஞானி இளையராஜா.

நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல இருந்து ஸ்டீஃபன் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். கொழும்பு 5 அதே போன்று ரத்னபுரியிலிருந்து யோகராஜா வந்திருக்கின்றார். மனைவி கீர்த்தா, மகள் புவனா, மகன் கசின் ஆகியோர் இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் கிருபா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை வட்டவழியிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா அழுந்துக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி நட்புட்டி முனையிலிருந்து எம்டிஏ சத்தார் இணைந்திருக்கின்றார். ஓய்வு நிலை அதிபர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று இனிமையான பாடல்களோடு பாட்டு தலைவன் பாடல்கள் மிட்டாய் போல் இனிக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிட்டுக்கிறாங்க. என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், நான் தம்பலகாமத்திலிருந்து கௌரி இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். ஸ்மைல் வந்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்திலிருந்து மனைவி நதீரா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும், நான் கே கே எஸ் ரோட் விக்னா ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றார். ஹேட்டன் கிளவர்டன் பிரிவில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபாண்ணா, நான் கலகாவில் இருந்து மதன் சத்யா அணிந்திருக்கின்றேன், தினு வினு ஜனு ரவி ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சுதாகர் மேகலா அணிந்திருக்கிறாங்க, பன்குடா வழியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கிறது. இவளை லோகநாதன் வந்திருக்கின்றார் அழுத் மாவட்டத்திலிருந்து. அதே போன்று கிரலப்பனையிலிருந்து நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மகேஸ்வரன் இருந்துக்கிறாங்க. ஸ்ரீமலர் மகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த நேரம் என்னையே நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிட்டிருக்கின்றார். உரும்புராய் ராஜா வந்திருக்கின்றார், நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, பாடல் தெரிவுகள் வேற லெவல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை செல்வத்துறை நந்தகுமார் இருந்துக்கிறாங்க. உதயகுமார் வந்திருக்கின்றார், என்னையே நிகழ்ச்சி நினைத்துக் கொள்ளுங்க, நான் திரணிகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜூட் வந்திருக்கின்றார், ரேகாவிற்காக வேண்டி நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க, நானும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரிதோஸ் எழுந்திருக்கிறது. இவளை ரவி தர்ஷினி வந்துக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வரக்கா போலையிலிருந்து வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரொசலகமையிலிருந்து குசல ராஜா வந்திருக்கின்றார். செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை கிருபாண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், மனைவி பாமினி மற்றும் மகன் துசாதரனுக்காக பாடல் வேண்டும், கல்முனையில் இருந்து ஜனாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே ஹரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். செவ்வாய் ராகங்கள் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கபூர் இணைந்திருக்கின்றார். அப்துல் கபூர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதியான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மறுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: நாட்டில் புகையிலை பயன்பாடு காரணமாக வருடந்தோறும் 20,000-க்கும் அதிகமானோர் உயிரிழப்பதாக புகையிலை மற்றும் மதுசாரம் மீதான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. புகையிலை பயன்பாட்டினால் 200-க்கும் மேற்பட்ட நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாகவும் அந்த சபையின் தலைவர் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார். 2026 உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஈரானில் விதிக்கப்பட்டிருந்த இணைய கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்கி இணைய வசதிகளை மீண்டும் சீரமைக்கு தருமாறு அந்நாட்டு ஜனாதிபதி மசூத் பெசிசகியான் உத்தரவிட்டுள்ளதாக ஈரான் அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தொடர்பாடல் அமைச்சின் அதிகாரப்பூர்வ மூலங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரான் மீது குண்டு தாக்குதல்களை நடத்திய போதும் பொதுமக்கள் தகவல்களை பெற்றுக் கொள்வதை தடுக்கும் நோக்கில் ஈரானிய அதிகாரிகள் நாடு முழுவதும் முழுமையான இணைய முடக்கத்தை மேற்கொண்டிருந்தனர். இந்த முடக்கம் 87 நாட்களுக்கு மேலாக நீடித்ததாக நெட்பிளாக்ஸ் இணைய கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதியான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்கள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது, மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்கள் உங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: மருதமனையிலிருந்து பதீதின் பேசுறேன்.
0: பதூதின், ஒரு பிளேன்லயே குடிச்சிட்டு தான் நீங்க நிகழ்ச்சிக்கு வர பிளான்லயே தான் இருக்கிறீங்களா?
1: நிச்சயமா நிச்சயமா, நான் நேரத்துடைய எல்லாம் கொழி கொழி பார்த்தேன், லைன் கிடைக்கல. ஒரு பிளேண்டி அடிச்சுட்டு கொழுவோம் நினைச்சேன், உண்மையிலே பிளேண்டி முடிய லைனும் கிடைச்சிது.
0: பாத்தீங்களா, இப்ப நீங்க சரியான தென்பா வந்திருப்பீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் உங்களை அழைப்பு அப்படியே ஏற்படுத்தி தந்துட்டேன். அப்படியா?
1: நிச்சயமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளா பேச கிடைக்கவில்லை.
0: சரி சொல்லுங்க, இப்ப உற்சாகமா இருக்கிறீங்க, ஊர் காலநிலை என்ன சொல்லுது?
1: காலநிலை கடும் வெயிலா தான் இருக்குது.
0: ஆஹா, என்ன சொல்றீங்க? இங்கால மழையோட நாங்க படுற பாடுன்னு சொல்லி ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கால வெயிலோட நாங்க படுற பாடு கஷ்டத்தை யாருக்கு சொல்றேன்னு சொல்றீங்க? அப்ப என்னதான் நடக்குது?
1: என்னதான் நடக்குது? ஒன்றுமே விளங்கவில்லை. சரி, சமமா கொடுமே.
0: சரி, ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த இலங்கை தீவு ஒன்றில் தான் என்னென்ன எப்ப எப்ப எங்களுக்கு எங்கெங்க தேவையோ அந்தந்த இடத்துல அங்கங்க போனா கிடைக்கும். விளங்குதா? உங்களுக்கு வெயில் வேணுமா, உங்க ஊருக்கு வாரம். யாழ்ப்பாணத்துக்கு மலையத்துக்கு போவோமா, குளிர கொஞ்சம் அப்படியே உள்வாங்குவோம். இப்படி அங்க எங்க ஓடி போவிக்கல, எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், மழையையும் வெயிலையும். இப்படி நம்ம இலங்கை ஒரு தனித்துவம் ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நம்ம வாய் தானே, என்ன காசா தர போறாங்க, சொல்றது சொல்லுவோம். சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்பது எனது மனைவி மக்கள் மற்றும் மருதமனை கல்வியின் அப்துல் நாசர் கிஸ்பின் தலுக்கடை சீலன் அப்துல் பட்டு பொக்கல் நிசா மற்றும் இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டு கனிமத்தா உங்களுக்காக இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கிறது. நாங்கள் நோன்புத்தனால் அடுத்த அன்றைக்கு ஒரு பரக்கு இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கின்றோம். அனைத்து ரசிகர்களையும் வருக
0: வருகிறேன் அன்பாக வரவேற்று. என்ன வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடுங்கன்னு பார்த்தா ரசிகர்களை கூப்பிட்டீங்களா?
1: நான் இப்ப சொல்லிட்டேனே, உங்களால் முடிந்தால் நீங்களும் பாருங்க.
0: சரி, இது ஏதோ சவால் விடுற மாதிரி இருக்கு. உங்களால் முடிந்தால்
1: தொலைவில் இருக்க.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, சரி, நெருக்கமாகுவோம். நன்றி நிகழ்ச்சி நடந்தமைக்கு.
1: நன்றி.

சுகம் சுகமானதை கேட்டால் இதமானது இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க? நான் கொட்டக்கரையிலிருந்து சந்தானம் இணைந்திருக்கின்றேன். என்னுடைய அன்பான மகள் நர்மிதா, நர்மிஷா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தித்திக்கும் தேன்பாகும் ராகம் சுகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ராம் வந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாழ்ப்பாணம் மல்லாகத்திலிருந்து மணிவண்ணன் கிருஷ்ணவேணி இணைந்திருக்கிறேன். அண்ணா, பாடல்கள் அத்தனையும் சிறப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சுரேகா வந்துக்கிறாங்க, மாத்தளை வாரிய புலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். வரக்கா புலையிலிருந்து சந்திரகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். கிருபாண்ணா, நான் மூதூர் பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றேன். வசந்தத்தின் அபிமான நேர் மனதில் ஏற்படும் காயத்திற்கு மருந்தாக செவ்வாய் ராகம் தரும் பாடல்கள் அத்தனையும் அமைந்திருக்கிறது. மனமாற வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி பட்டித்திடல் வடிவேல் இணைந்திருக்கின்றார். உடுப்பட்டி கண்ணா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல்களோடு செங்கலடியிலிருந்து ஸ்ரீ முருகன் இணைந்திருக்கின்றார். இனிமையான நேரத்தில் இதமாக பாடல்களை தந்து கொண்டிருக்கும் கிருபாண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு தான். கடுவலையிலிருந்து கண்ணா அணிந்திருக்கின்றார். அதே போன்று நேசன் அசோக் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா, நான் நசூர் இணைந்திருக்கின்றேன். கிண்ணியாவிலிருந்து மஹரூப் நகரிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அதே போன்று அனிதா ஆனந்தகுமார் இணைந்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு மட்டக்கிளப்பு இருதயபுரத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சுந்தரலட்சுமி, யமுனா, ஆனந்தி ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ருவான் வேலியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். பதிமலர் கணேசன் வந்திருக்கின்றார். மது பிரபு, ரஞ்சிதா, விது, சையன் ஆகியோரை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னை நிகழ்ச்சியை நினைத்து பாடல் தாரு. நிர்மலா வந்திருக்கின்றார். நிமல் குமார நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மூதூர் பிரிதோஸ் இணைந்திருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஜுவன் வந்திருக்கின்றார். வளைமை போல் நானும் இன்றும் நிகழ்ச்சியோடு தான். காளிமுத்து இணைந்திருக்கின்றார். கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புசலாவிலிருந்து சசிகலா சுரேஷ் குமார் இணைந்திருக்கின்றார். எப்படி சொல்வது, அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவா இணைந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராஜகிரியவிலிருந்து மொரீன் வந்திருக்கின்றார். கிருபா, அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். வெளியிலோ மழை, வீட்டிலோ இசை, மழை ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ரோஸ் இணைந்திருக்கின்றார். ஆறுமுகன் ரமேஷ் ஊர்கடவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அக்கறைப்பட்டு பாப் ட்ரெய்லர் நிசார் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. பறக்கடுவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மல்லிகா குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: சுகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:32. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா, நான் பாக்பட்டன் ஜூட் பேசுறேன்.
0: எப்படி சும்மா இருக்கீங்களா ஜூட்?
1: நல்ல சுகமா இருக்கேன்னா. இன்னைக்கு செவ்வாய் ராகங்கள் உங்களோட பாடங்கள் எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. ராகம் சுகமானது கேக்குறோம்.
0: அப்படியா?
1: ஓ,
0: வசந்தத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் அதிகமா கேப்பீங்க?
1: நான் ராகம் சுகமானது, செவ்வாய் ராகங்கள்,
0: அடிக்கடி ஊருக்கு போய் வருவீங்களா?
1: என்னன்னா,
0: அடிக்கடி ஊருக்கு போவீங்களா இல்லாட்டி போத்பட்டி வெளியே தான் இருக்கிறீங்களா? இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: பாடல் கேட்க இருக்காங்கன்னா சரீனா, சுதேஷ், இதுசா, கீர்த்திகா, லக்ஷின், சர்வீத், பிரியா, தர்சனி, சந்திரகுமார் குடும்பம், அசாண்ட குடும்பம், சூட்டிட குடும்பம், அவங்களுக்காகவும் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சின்ன கடை சந்த ரூபனுக்காக கேப்போன்னா

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:40. இந்த நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வந்திக்கினி அழைப்பாளர் சார் அவர்கள், நான் மரவனே அப்துல் நாசிர்.
0: நீங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம்?
1: நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் நான் சிறப்பாக போகின்றது. தாகங்கள் சுகமாக இருக்கிறது. தாகங்கள் சுகமாக இருக்கிறது.
0: ராகங்கள் சுகமாக
1: போகின்றது.
0: சுகத்தை கொஞ்சம் எழுத்து விட்ட மாதிரி இருந்துச்சு, பயந்துட்டேன். ராகங்கள் சுகமாக இருக்கிற. சரி, சொல்லுங்க. இப்ப வந்து நல்ல ஒரு பிளேன் ஒண்ணு நீங்களும் குடிச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இந்த நேர நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: ஆமா, இந்த நேரம் பாடலை கேட்டு மதமனை ராசி, வசந்தம் ராசி, என்றென்றும் வதீபீர் மற்றும் குழாய்க்கிணறு இக்பால், இப்ராஹிம், ஆதம் அலி, புகாரி, இன்னா மற்றும் போஸ்ட் மாஸ்டர் ஹாரோன், வெள்ளத்தம்பி சலீம் மற்றும் சவீனா நிகாருதீன், ரங்கன் காரதீவு, அரேல் சந்திரா ஆகியோருக்காக.
0: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்கு
1: நன்றி.

0: கடிதம் மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள். இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
2: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.
0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இப்பொழுது வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபா, எப்படி இருக்கிறீங்க? நான் மெக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீஸ்கந்த ராஜா அணிந்திருக்கின்றேன். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். கொழும்பு ஓல்கோட் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை ராஜேந்திரன் வந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், அருமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருஷ்ணா அணிந்திருக்கின்றார். வணக்கம் கிருபானா, நான் நாகரம்பேட்டையிலிருந்து செல்வா அணிந்திருக்கின்றேன். வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள், உங்கள் பாடல் தெரிவுகளுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நெல்லுசாமி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். அதே போன்று விதுஷா அணிந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சியில் என்னை முனைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை பதுளையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ரவிச்சந்திரன் ராஜா அணிந்திருக்கின்றார். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கொட்டக்கிளையிலிருந்து சந்தியாகு

இருக்கிறாங்க. தேவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பூபால் பாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ராஜன் உமா அணிந்திருக்கிறாங்க. அச்சுவேலி யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா, அப்படி இருக்கிறீங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக செவ்வாய் ராகம் தரும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வாழைச்சேனையிலிருந்து அகிலன் வந்திருக்கின்றார். அதே போன்று நிர்மலா பாலா வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நிசா அணிந்திருக்கிறாங்க, மாவனிலையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மணிகண்டன் வந்திருக்கின்றார், பண்ணைபுரத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை தேவி ஜோகேஸ்வரன் வந்திருக்கிறாங்க. அருமையான இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பாலா கார்த்திகா இணைந்திருக்கிறாங்க. முறையின் இணைந்திருக்கின்றார். ராஜகிரியவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கேருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சத்தியமூர்த்தி காமராஜ் இணைந்திருக்கின்றேன், இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சிவா வந்திருக்கின்றார், நோவூடிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளை கிருஷ்ணசாமி இணைந்துக்கிறாங்க, நாவலப்பட்டியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதி பாடல்

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையத்தில் சிவானி அவரோடு இணைந்து அபுல் ஹாசன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கினீர்களே.

0: இடைக்கால பாடல்களை சுமந்து வரும் இசையின் சங்கமம். இது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.
1: நல்லா பேசுங்க, நல்லதா பேசுங்க, நல்லதுக்காக மட்டுமே பேசுங்க. நான் உங்கள் அன்பு தோழியா ஜெய சிவாணி வந்தாச்சு. நேர்வரையவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான மதிய பொழுதின் வணக்கங்கள். 102.6 102.8 அலைவாசிகளை சந்தோஷமாக செவ்வாயிலாகம் கண்டு வரும் மதிய நேர குதுகம் நிகழ்ச்சியோட 3 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறோம். எப்படா செவ்வாய்க்கிழமை ஆகும், நாங்க எப்படா 80s 90s வெளிவந்த சூப்பரான இடைக்கால பாடல்கள்லாம் நாள் முழுவதும் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி எல்லோருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. தொடர்ச்சியாக 3 மணி வரைக்கும் 80s 90s வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்கள் தரதுக்கு நானும் தயாராகவே இருக்கிறேன். உங்கள் மனதுக்கு பிடித்தமான இடைக்கால பாடல்கள் எதுவாக இருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்த என்னோட பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னா அதை நான் நிகழ்ச்சி தரதுக்கு ரொம்பவுமே ஆவலோட வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0127 5705 அதே போல 0 1 2 5 1 1 1 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற உலகத்தில் இங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் மேகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களோட கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் இந்த பாடல் கேட்டா இனிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் தர்றதுக்கு நானும் தயாராகவே இருக்கேன். இப்போ நம்மோட பேசுறதுக்காக அழைப்பின் உதவிய முதலாவது நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சுவாணி, யாழ்ப்பாணம் சின்ன ரூவங்கை.
1: ரூபன், எப்படி இருக்கீங்க ரூபன்?
2: நல்ல சமாளா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சந்தோஷமா இருக்க, சும்மா வேற லெவல்ல இருக்கிறேன். சரி, ஓகே ரூபன், சொல்லுங்க. இன்றைய தினம் வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்றதால செவ்வாய் ராகத்தை கேட்கறதுக்காக நீங்க ரொம்ப வெயிட் பண்ணி அவளோட காத்துட்டே இருந்திருப்பீங்க இல்லையா?
2: உண்மை உண்மை உண்மை, 100க்கு 100 உண்மை.
1: அப்படியா, 100க்கு 100 உண்மை. பானக்கெல்லாம் போட்டீங்க இல்லையா? சரி ஓகே ரூபன், சொல்லுங்க, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? மதிய நேரம் சாப்பிட்டீங்களா, சமைச்சிட்டீங்களா? செவ்வாய் ராகத்தையும்
2: கேட்டுட்டு
1: இந்த பாடல் கேட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடிய அந்த இடைக்கால பாடல் என்ன?
2: ஊரெல்லாம்
1: ஊரெல்லாம் முன்பாட்டு தான். அடடா, யாருக்கு இந்த பாடல்?
2: நன்றி.
1: இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். இப்போ வருகிறது பாடல்.

0: அதிகரித்த வண்ணமே இருக்கிறது. இதற்கு ஒரு தீர்வுக்கான முகமாக தான் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த டேக் கேர் வேலை திட்டமானது கடந்த வருடம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருடம் டேக் கேர் அப்டேட் வந்து எப்போ நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த வருடத்துக்கான டேக் கேர் வேலை திட்டம் வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க அப்படின்றத ரொம்ப சந்தோஷமாக நாங்களும் தெரிவித்துக் கொள்றதுல ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி அது தொடர்பான மேலதிக தகவலோடு இணைந்து கொள்கின்றோம் எம்முடைய விசேட பிரதிநிதி எம்பி விஜய். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் சிவானி, வசந்தம், சொந்தங்களுக்கு மிகையான மதிய பொழுது வணக்கத்தை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரியும், குயின் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வருடமும் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்காக வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் தெளிவூட்டும் வேலை திட்டமான டேக் கேர் வேலை திட்டத்தை நாங்கள் நாடு முழுவதும் உள்ள பல பாடசாலைகளில் நடத்தியிருந்தோம். அதன் இரண்டாவது கட்டம் இந்த வருடம் இன்றைய நாள் மிக சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு தேவி பாலிகா பெண்கள் பாடசாலையில் இன்றைய நாள் எங்களுடைய இந்த வேலை திட்டமானது மிக சிறப்பாக காலை பொழுதில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இன்றைய நாள் எங்களுடைய குயின் ஸ்ரீலங்கா செயலகத்திலிருந்து விசேட பிரதிநிதிகள் வருகை தந்திருந்தார்கள். அரசியல் பிரமுகர்கள், அதே போல இலங்கை போக்குவரத்து போலீசார், உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே போல எங்களுடைய சுயாதீன ஊடக வலையமைப்பின் தலைவர், அதே போல இதர உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இது இரண்டாவது கட்ட டேக்யார் வேலை திட்டத்தை மிக சிறப்பாக ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த பெண்கள் பாலிகா பாடசாலையில் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வேலை திட்டமானது. இன்றைய நாள் இந்த பாடசாலை மாணவிகள் மாத்திரமல்ல, இதர பாடசாலைகளிலிருந்து பல மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கின்றோம். தொடர்ந்து வரும் காலங்களில் இலங்கை பூராகவும் உள்ள பல பாடசாலைகளில் இந்த டேக் கேர் வேலை திட்டத்தை நாங்கள் மீண்டும் மிக சிறப்பாக இந்த வருடத்திலும் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் தெளிவூட்டும் ஒரு வேலை திட்டமாக சுயாதீன ஊடக வலையமைப்பின் வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம், லக்காண்ட, அதே போல எங்களுடைய ஐசிஎன் இணைந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாள் இந்த வேலை திட்டமானது மிக சிறப்பாக முடிவுற தயாராக இருக்கின்றது. எனவே அடுத்த வாரம் இன்னும் ஒரு பாடசாலையில் எங்களுடைய வேலை திட்டமானது இடம்பெற தயாராக இருக்கிறது. இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு வாரத்திலும் நாங்கள் இலங்கை பூராகவும் உள்ள பல கல்வி வலயங்கள் உள்ள பாடசாலைகளுக்கு இந்த வேலை திட்டத்தை கொண்டு செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். இதை பற்றி மேலதிகாரங்களோடு நான் மீண்டும் இணைந்து கொள்கிறேன்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி
0: நன்றி.
2: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66, 102.8.

0: கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தம் எஃப்எம்முடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இப்போ அழைப்பில் ஒரு சந்தம். வணக்கம். சந்தோஷமான வணக்கம். நம்மளுக்குள்ள நிக்லஸ். எப்படி இருக்கீங்க நிக்லஸ்? சந்தோஷமா இருக்கிறேன் நிக்லஸ். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம்.
1: சந்தோஷமான
0: வாழ்த்துக்களை நாங்களும் சொல்றோம். சரியா?
1: பாடல் கேட்கறதுக்கு மனைவி ரெஜினா இருக்காங்க, மகள்மார்கள் பதி சுபி, மருமகன் பிந்துஜன், கமல் மற்றும் ஜாசிக்காக வேண்டிய அக்கா. இங்க ஆட்ட சங்க உறுப்பினர்கள் இருக்காங்க. நரவண பவன் தான் குமார் இருக்காரு, மெக்கானிக் டிஸ்மான் இருக்காரு, பசு தோட்டல சரத் இருக்காரு, சலூன்ல ராஜ் இருக்காரு, ஜெயில ஷாப்ல சிவா இருக்காரு, சேஃப் இருக்காரு. வசந்தங்காக்க அனைத்து உறவுகளுக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியா.
0: நன்றி நிக்லஸ். நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் இருந்தாலும் இந்த பக்கமா வாங்க. சந்தோஷமாக பேசலாம். அதே போன்று மனதுக்கு இழுப்பு விடுத்த சூப்பரான இடைக்கால படம் கேட்கணுமா இருந்தா தொடர்ச்சியாக கேட்டுட்டே இருங்க. இது வசந்தம் எஃப்எம் மாதிரி நேர குதுகளும் உங்களோட பேசிட்டு இருக்கிறது.

0: நேர்லயா பாக்கணும் இல்லையா?
1: சரி, ஓகே, நாங்களா நேர்லயா பாக்கணும் இல்லையா? குரலை கேட்டாலே தெரியும் இல்லையா?
0: என்ன
1: சமையல் சிரிக்கும்போதே விளங்குதோ? அப்ப கண்டிப்பா இன்னைக்கு ஃபிஷ் கறியா? வீட்டுல உள்ளவங்க ஓடி போக போறாங்க, டெய்லி இப்படியே ஃபிஷ் கறியை வச்சு கொடுக்குறதால. சரி, ஓகே, மும்தாஷ் இப்படியே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க, சரியா?
0: ஓகே,
1: யார் யாருக்காக நீங்க பாடல் கேட்க போறீங்க?
0: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
1: என்ன பாடல்?
0: டிஸ்கோ டான்ஸ் படத்துல ஐ எம் எ டிஸ்கோ டான்ஸ் நான் பாடும் பாடக சூப்பர்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: நீங்க பாடலும் பாடுவீங்களா? சரி, ஓகே, யார் யாருக்காக நீங்க கேட்க போறீங்க?
0: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்காம், செல்ல மகளுக்காம், முக்கியமா உங்களுக்காம், புவனேஷ்காவும், நந்தகுமார் சருக்கா, சித்தியாஷ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அருமா, பர்தா, பாத்திமா, ரவி, ரஹ்மா, மருது, குவைதி, சின்னையா, மகாதேவன், ஆட்டோ விசுநாத், உமாசந்த், வசந்தகுமார், ஃபாரூக், அப்துல் மஜி, குடும்பத்தேவன், வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
1: சரி, ஓகேமா, நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, அந்த பாடல் தர முயற்சி செய்யறேன், சரியா?
0: நன்றி, அனுக்க.
1: நன்றி. இந்த நேரம் முகநூல் வழியாகவும் இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமாக ஞாபகம். அன்பான மாதிரி நேர வணக்க மக்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கொழும்பு 15 இருந்து ரமேஷ்கான் ஜெய்சீரன் வந்திருக்கிறாரு. அதே போன்று ஆயக்கா அன்பான வணக்கம், நான் வடவள உணப்பட்டியில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கின்றேன். பாடல்கள் எல்லாம் அருமை. ஹஸ்பண்ட் அசோக் மற்றும் மகன் ரிஷிகேஷ் மற்றும் மகள் சாக்ஷிகா மற்றும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு நேசம் வந்திருக்கிறாங்க. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோட அப்சான் விஜயகுமார் வந்திருக்கிறாரு. அன்பான மதிநேர் வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மக்கள் நகரிலிருந்து நசூர் வந்திருக்கிறாரு. ஆய் சகோதரி, மதிநேர வணக்கமும், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், எனக்கும் ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னாரவலையில இருந்து எல்லா மீனகை வந்திருக்கிறாங்க. மாதிரி நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். அவிசாவளை பேண்டிக் எஸ்டேட்ல இருந்து உதயா வந்திருக்கிறாரு. மனைவி சந்திரிகா, பிள்ளைகளான மினிஷா, பிரவீன், தனு, அதே போல அப்பா கணபதி பிள்ளை, தர்ணியகலை உடப்பாகையை சேர்ந்த தம்பி சந்திரமோகன், அங்குள்ள நண்பர்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு உதயகுமார் வந்திருக்கிறாங்க. நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க, சந்தோஷமான வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. முகமது அன்வர் வந்திருக்கிறாரு. அன்பான வணக்கம் அக்கா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஏராவூர் 4 இருந்து தாசன் பிரியா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மாதிரி நேர வணக்கம், நான் பதுமை, கிளன் எல்பினில் இருந்து ரவிச்சந்திரன், ரவிச்சந்திரன் ராஜா, எங்களுக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதே போல சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்த முறைக்கு ஏதோ ஒரு சூப்பரான பாடல்

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
6: இது என்ன பிரமா, இதோட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
5: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு
7: மச்சு போட்டு தாக்கு.
5: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
8: போங்கடா போய் வேலையில பாருங்கடா.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.

0: எப்படி இருக்கு
1: நன்றி.
0: இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி சந்தோஷமாக ஞாபகப்படுத்துவோம். அன்பான மதிய நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அதே போல நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது என்று பகிர்ந்து கொண்டு தினுஷன் ராஜா வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிய நேர வணக்கங்களோடு அருந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் பகிர்ந்திருக்கிறாரு. இனிய மதிய நேர வணக்கம் சபமல் கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் வந்திருக்கிறாரு. காலையில் இருந்து அருமையான பாடல்களை செவ்வாய் ராகம் தந்து வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. மாவனிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா. இவர்கள் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தும் வருகிறது ஒரு சூப்பரான பாடல்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்தி வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 23 பிக்குமார்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை தொடர்ந்தும் அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபானி அபேசேகர உத்தரவிட்டுள்ளார். குறித்த பிக்குமார்கள் இன்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஜூம் தொழில்நுட்பத்தினூடாக முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: கொங்கோவில் எபோலா வைரஸ் பாதிப்பின் வீரியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்திற்கே எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இது ஒரு தீவிரமான மற்றும் பெரும்பாலும் உயிரிழப்பை ஏற்படுத்தும் நோயாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் நோய்க்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ அல்லது மருந்துகளோ கண்டுபிடிக்கப்படவில்லை. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து உலக சுகாதார அமைப்பு இந்த உலகளாவிய பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளது. கொங்கோவின் அண்டை நாடுகளான அங்கோலா, புரூண்டி, எத்தியோப்பியா, கென்யா, ருவண்டா, தெற்கு சூடான், தன்சானியா, ஜாம்பியா உள்ளிட்ட 10 நாடுகளுக்கு எபோலா பரவும் அபாயம் மிக அதிகமாக இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

0: அடிக்கடி பேச உங்களோட பேசுறது வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது. இன்றைய நாள் தான்
1: பேசுறேன்.
0: ரொம்ப ரொம்ப நன்றி சிவகுமார். உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே?
1: இனிமையான பாடல் அக்கா, இடைக்கால பாடல்னா ரொம்ப பிடிக்கும்.
0: சொல்லவா வேணும் இல்லையா? சரி ஓகே சிவகுமார், சொல்லுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வேலையா? நீங்க வீட்டுல இருக்கீங்களா?
1: வேலை முடிஞ்சாக்கா இன்னைக்கு பாடல் கொண்டு கேட்டுருக்கேன்.
0: அப்படியா? சரி ஓகே சொல்லுங்க. யார் யார் எனக்கு கொண்டு அடுத்த பாடல் கேட்க போறீங்க?
1: பாடல் கேட்கறது அபி ஜானு, பிரின்ஸ்மா, திரிசான், மல்சார் தாம், பாராஸ்டர் ஞானசேகரன், வெள்ளையம் சவுந்தரராஜன், கிரிபோ டீன்சலும், கண்ணத்தர வசந்தரும், தீர்பாக் பவஸ்காவும், அப்புகம்ப ராஜனி, விக்டர் ரமேஷ், அத்மத்த சதீஷ், அனைத்து நேரமும் கேட்பாங்கக்கா.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வைக்க. இப்போ ஒரு சூப்பரான பாடுவது கேட்டு மட்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: சாமுண்டி திரைப்படத்துக்காக ஒரு சுப்பரான பாடல் நிகழ்ச்சி அலங்கத்தை சென்றிருக்கிறது. இந்த பாடலாம் எப்போது கேட்டாலும் அதே ஒரு உள்ளோட்டம், அதே போல அந்த ஈர்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படின்றதுலாம் எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. அந்த அளவுக்கு அந்த பாடலுடைய உயிரோட்டம் வந்து இன்றளவும் இருக்கிறது அப்படின்றதுல எவ்விதமான சந்தேகமும் கிடையாது.
1: நன்றி.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க, யார் யார் இணைந்து கொண்டு அடுத்த பாடல் கேட்க
1: போறீங்க? ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: செம்பருத்தி செம்பருத்தி பூவ போல பெண்ணுருதி வசந்த காலத்துறை படத்துல.
0: யார் அந்த செம்பருத்தி?
1: நம்மட
0: வைத்தான். அவங்க கேட்டுட்டு இருக்காங்க.
1: ஆமா, பக்கத்துல இருக்காங்க.
0: அடடா, சரி, ஓகே ஓகே ஓகே ஓகே. அவங்களுக்காகவே அந்த பாடல் நான் தர முயற்சிறேன். சரியா?
1: ஆ, தேங்க் யூ.
0: சரி, ஓகே. சொல்லுங்க, யார் யார் இணைந்து கொண்டு நீங்க பாடல் கேட்க போறீங்க?
1: மனைவி ரிஃபானா, மகன் ரிஃபாத், அசர் கான், உங்களுக்காகவும் தற்பொழுது வசந்த கேக் மனைவருக்காகவும்.
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி
0: நன்றி.

0: 102.6 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
5: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
6: இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலிட்டி ஒண்ணு இருக்கு.
5: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
7: மச்சு போட்டு தாக்கு.
5: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
8: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.

0: மழையா?
1: மழையோட
0: இந்த செவ்வாய் ராகம் கேட்கும் போது இன்னும் இனிமையா இருக்கும் இல்லையா?
1: ஆமாங்கம்மா, எல்லாம் இடையாடு பாட்டு போகுது, நல்ல பாட்டுங்க கேட்டுக்கிட்டு.
0: சரி ஓகே, சொல்லுங்க ராசையா, யார் யார் எழுதி கொண்டு அடுத்த பாடல் கேட்க போறீங்க?
1: அம்மா ஒரு பரந்தநாதம் இருக்குங்கம்மா.
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: மக விஜயலட்சுமி 40வது பிறந்த நாள் கொண்டாடுதுங்கம்மா. அம்மா பத்மினி, ராசையா, வினு, சசன்,
0: இணைந்திருக்கின்றோம் பாடல் விரும்பி கேட்டு கடவுளில் இருந்து மனோ வந்திருக்கிறாங்க. இனிமையான மாதிரி நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க, நல்லமா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப சுத்தமா கேட்டுக்கொண்டிருப்பதாக மிஸ்ஸஸ் வரலட்சுமி வந்திருக்கிறாங்க கொட்டகையில இருந்து. அதே போல அன்பான மாதிரி நேர வணக்கங்களோடு ஆட்டோல இருந்து நவீன் வந்திருக்கிறாங்க. அன்பான மாதிரி நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பல்லாங்குடியிலிருந்து அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. அதே போல செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல இனிய மதிய நேர வணக்கம் மருதமுனை உனாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி ரிஃபானா, மகன் ரிபாத் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்ற அன்பான வணக்கங்களோடு அக்கறை பெற்றிருந்து அப்துல் காதர் வந்திருக்கிறார். வளமை போலவே நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாகவும் பகிர்ந்திருக்கிறாங்க. அகிலா வந்திருக்கிறாங்க, அன்பான மாதிரி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹாய் கூலான மாதிரி நேர வணக்கம், என்னமா இருக்கீங்களா? நேற்று ஆளையே காணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இங்கிரிய ராவி. அதெல்லாம் அப்படித்தான் ரவி. சரி ஓகே, எனக்கும் ஒரு சூப்பரான பாடல் தாங்க சொல்லி கேட்டுக்கிறாங்க. நீங்கள் கேட்ட பாடல் நான் தர முயற்சி செய்கிறேன். அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நான் திஸ் மகாரமிலிருந்து கீதா. ப்ரோக்ராம் சூப்பர், மனதுக்கு இதமான பாடல்களும் தந்து கொண்டு இருக்கிறீங்க. அம்மா, அக்கா, மாமா, அதே போல நிஷாங்க, மஞ்சு, பிரியா, அர்பி, அதே போல அனைவருக்கும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி கீதா வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சக்கணிகளும் அழைப்பின் வழியாகவும் அதே போன்ற மூக்கணர் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்க.

0: மதிய நேர குதுகள் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேர மதியம் 1:48.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8. படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு ஒப்பீடு வாய்ப்பும் இல்லை.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: திரை உலகின்
4: அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: வசந்த முகமின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நடிகை அம்பிகா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: 102.6
3: அன்புள்ள சகோதரிக்கும் சகோதரனுக்கும் என்ற இனிய மதிய வணக்கம். நான் பாதிக்க சின்ன தம்பி.
2: எப்படி இருக்கீங்க சின்ன தம்பி?
3: நல்ல சுகமாக இருக்கின்றேன் சகோதரி.
2: சரி ஓகே சின்ன தம்பி, சொல்லுங்க பாடல் தெரிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்குதா?
3: நல்ல பாடல்கள் தான், இனிமையான பாடல்கள்.
2: சரி சொல்லுங்க, யார் யார் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
3: இந்த பாடலை நிகழ்ச்சிகளை தொலை சொல்லி இருக்கும் எனது அன்பு மனைவி பூமிகா சின்னத்தம்பி, நித்திய பிரபா சிவீதரன், சாரங்க பிரபா அபீசரன், விசான பிரபா நாகேந்திரன், உமாச்சந்திரன், சென்னையா மகாதேவன், மட்டக்களப்பு அமுதவழி விஜயகுமார், ரவிபர், சிரவணன், விதோசனன், ரத்னா, தர்சனா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, பங்குடாவேலி அழகுசுந்தரம், சிகள ரமணி, நிலச்சன், செல்வநாயகம், துப்பை ஆகாஷ், ஐயாத்துறை சம்பநாதன், ஏவாகம துறைராஜ், தேவகலா, ஆட்டோ விஸ்வநாதன், இங்கிலிய ரவி, பெரிய குடியான வசந்தகுமார், சொற்கலிங்கம் முத்துக்குமாரி, அருள்மொழி மற்றும் எட்டியாந்தோட்ட சிவாஜி உள்ள அதிபர்கள், குடும்பம் மற்றும் நண்பர்கள், நண்பிகள் மற்றும் எனது அன்பு தங்கை கௌசல்யா கேட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.
2: நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர், புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 4 வழக்குகளின் தீர்ப்பு ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான வழக்கு விசாரணை இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹாயில் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சரண குணவர்தனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த 4 வழக்குகளின் தீர்ப்பும் இன்றைய தினம் அறிவிக்கப்படவிருந்தது. எனினும் குறித்த வழக்குகள் இன்றும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்குகளின் தீர்ப்பு இன்னும் தயாராகவில்லை என அறிவிப்பை ஜூன் மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ள உள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: இஸ்ரேலுடனான உறவுகளை இயல்பாக்குவதற்கான ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணையுமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த கட்டாய கோரிக்கையை பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது. இஸ்ரேலுடன் உறவை ஏற்படுத்துவது பாகிஸ்தானின் அடிப்படை சித்தாந்தங்களுக்கு முரணானது என்றும் இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். அவர் அடுத்த மனத்தியாளர் செய்தி அறிக்கையினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: அனுசரணை வழங்கிய 8 கோடி தனடி தானே சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: நிமிர்ந்த நடை

0: என்ன சுட சுட இருக்குது
1: ஒரு
0: பெரிய ஹாய்.
1: நண்பர் பேரில் சொல்றேன், வேலை செய்யற நோபர் நானாவுக்காகவும் நானாவுக்காகவும் நண்பன் மபாசிக்காகவும் வசந்த சொங்கல் எல்லாருக்காகவும் நம்முடைய ராகுல் சுத்தமான நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கிருபா அண்ணா அவருக்காகவும் எங்களை ரொட்டி மேகர் சொல்றாரு, அந்த திரையம்மா படத்திலிருந்து பூவே வருக பூஜை சொல்றாங்க அந்த பழம் சொல்றாங்க
0: பூவே வருக யாருக்காக இந்த காதல் கடிதம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலா இருக்குதும், தன்னுடைய காதலன் அந்த காதலிக்காக அந்த கடிதம் எல்லாம் எழுதி அவங்கள்ட்ட அந்த அன்பை பகிர்ந்து கொள்ற விதம் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா. இந்த காலத்துல அது ரொம்பவே குறைவா இருந்தாலும் கூட அந்த காலத்துல 80s 90s மாதிரி எல்லாம் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிய காலங்களா கூட இருக்கும். என்ன காதல் கடிதத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க, பாடலுக்கு இருங்க, உங்களுக்கே புரியும்.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா, ஆனா கடிதமே இருக்கட்டும் படி.
3: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது, ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம், கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமானது.

0: தமிழகம் கொண்டு வரும் மத்திய நேர குதூகல் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் மதியம் 2:17.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
2: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து.
6: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
1: இது என்ன பிரமாதமா? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
0: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
2: மச்சு போட்டு தாக்கு.
0: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
3: போங்கடா போய் வேலை.

0: பெயரும் ரொம்ப அழகா இருக்குது.
1: போவாங்க அப்படிதானே
0: அப்படியா அன்பான மாதி நேரு வணக்கம். பாடல்கள் எல்லாம் மிகவும் அருமையாக இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு புசலாவில இருந்து சசிகலா சுரேஷ்குமார் வந்திருக்கிறார். அதே போல அன்பான மாதி நேரு வணக்கம். அவிசாவிலிருந்து அஷாத் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் நிகழ்ச்சி முடிதான் சாப்பிடுவேன், நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு அது எப்படி சுகம், நல்லா இருக்கீங்களா? சாங்ஸ் எல்லாம் வேற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய அன்பு மனைவி திவ்யா மை உசுறு தனசி மற்றும் கவின் தர்ஷன் மாமி ராகினி உமா தினேஷ் யஷோ எல்லாரும் எடுத்துக்கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க அஷாத். அதே போல அன்பான வணக்கங்களோடு நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போகுது. சாமிமலையிலிருந்து சிங்காரவத்தை டி கே தினேஷ் வந்திருக்கிறாங்க, நல்ல பாடல் உண்டு தாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு சுலோச்சனா வந்திருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் நிரோஷன், மகள் நிஷாந்தினி, மகன் நிதுக்ஷன், சுச்சி, காயு எல்லோரும் இணைந்துக்கொண்டு நல்ல பாடல் வந்து தாங்க விஓஏ அட்டியானோட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்களா. அதே போல சிங்கர் ஃபர்ஹானா வந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல இனிமையான மதிய நேர வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் சிவானி, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற மதிய நேர குதுகல் நிகழ்ச்சி செவ்வாய் ராகத்தோடு ரொம்ப சூப்பரா போகுது. தனக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வேதுவலையில இருந்து ஷமட் மாவத்தை நசார் வந்திருக்கிறாங்க. அவிசாமில் இருந்து சந்திரகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். கேரளா இருந்து கயிர் வந்திருக்கிறார். அதே போல ஹட்டன் வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சத்யா வந்திருக்கிறாங்க. அக்கறைப்பட்டு பப்டையிலிருந்து நிசாரம் வந்திருக்கிறாங்க. இவர்களை இணைத்துக்கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தும் வரைக்கும் ஒரு சூப்பரான பாடல்

0: வணக்கம்
1: சந்தோஷமான வணக்கம். யார் இது?
2: மாத்திய
1: நேர குதூகலம் என்றாலே உற்சாகத்துக்கு பஞ்சம் இருக்காது.
2: அன்பு மக நபீதாவுக்காகவும் வசந்தம் எல்லாத்தையும் கேட்டுக்கணும் உங்களுக்காகவும்
1: இந்த பாடலை தன்னுடைய மனதுக்கு பிடித்த பாடலாக இங்கிருந்து ரவி விரும்பிக்கிட்டு இருந்தாரு.

0: இடைக்கால பாடல்களை சுமந்து வரும் இசையின் சங்கமம். இது வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: அனுசரணை வழங்குவது.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு
1: பாலகிருஷ்ணகுமார் ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கீங்க. அப்படியா?
2: செவ்வாய்
1: ராகம் என்றாலே அப்படிதான் இல்லையா?
2: அப்படிதான் பழைய பாட்டுதான்.
1: சரி, ஓகேமா, சொல்லுங்க. நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா?
2: ஒளிபரப்பு
1: செய்து விட்டேன். நீங்க
2: கேக்கலையா?
1: அப்ப நீங்க எஃப்எம் கேக்கல தானே? சரி, ஓகேமா, நன்றி. நிகழ்ச்சி இந்த நேரம் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக ஞாபகப்படுத்தும். அன்பான மதி நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக ஆரையம்பதிலிருந்து இதே ரத்னம் வந்திருக்கிறாங்க. அன்பான மதி நேர வணக்கம் கொட்டக்கலை ட்ரைட்டன்லிருந்து சந்தியாகவும் வந்திருக்கிறாங்க. மனைவி மரியா, மகன் டயன்சன் ஏந்தனி மற்றும் ராபின்சன், மகள் டெல்ஷி, கிரேசி, அம்மா கமலம் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போன்று அன்பான மதி நேர வணக்கங்களோடு அந்தோனி வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று நிகழ்ச்சியுடைய பாடல் திருவிழம் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு ராஜகாந்த் வந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதி நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக கேண்டிலிருந்து கலகால இருந்து மணிமேகல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல அன்பான மதி நேர வணக்கம் அக்கா, இன்றைய தினம் செவ்வாய் ராகத்தினுடைய பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் அதே போல சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டு ஹட்டன் வந்து யஷோ தந்திருக்கிறாங்க. ஆயக்கா இனிய மதி நேர வணக்கம். யாழ்ப்பாணம் ஸ்மைல் வந்திருக்கிறாரு, மனைவி நதீரா, தம்பி இன்ஷாப் மற்றும் மகன் அல்தாப் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அதே போல கே கே எஸ் ரோட் விக்னா ஹோட்டல்ல வந்து வேலை செய்யும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாரு. அதே போல சந்தோஷமான வணக்கங்களோடு நாராயண்பேட்டில இருந்து சவ்ரீனா ஃபுட்ஸ்ல இருந்து செல்வம் வந்திருக்கிறாரு, பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் பகிர்ந்திருக்கிறாரு. அதே போன்று அன்பான வணக்கங்களோடு ரொசலகம் இருந்து குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வரக்காபோலில இருந்து சந்திரகுமார் வந்திருக்கிறாரு, ஷர்மிக்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இவர்களை இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் உரைக்கின்றது நிகழ்ச்சியுடைய இறுதி பாடல். ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று செல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ரொஃபினா. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்களின் பினா சேஷிவானே. நன்றி சொந்தங்களே.

நன்றி சிவானி. சதுகள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து மிதந்திருக்கலாம் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. வசந்தம் FM நேரம் இப்போது மாலை 3 மணி.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மஹர மற்றும் கம்பஹா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் நாளைய தினம் 12 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாளை மாலை 7 மணி முதல் நாளை மறுநாள் காலை 7 மணி வரை நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் காரணமாகவே இந்த நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: சிலி நாட்டின் வடக்கு பகுதியில் 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று உணரப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டதை ஜெர்மனிய நிலநடுக்க மையமும் உறுதிப்படுத்தியுள்ளது. கலாமா நகரத்திலிருந்து சுமார் 31 கிலோமீட்டர் தொலைவில் அட்டகாமா பாலைவனத்தில் ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டுள்ளதாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதான சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
5: நிமிர்ந்த நடை

திருப்பி வெள்ளை திருப்பதுக்காக பெற்றோர் அருமையான பாடல் வசனத்தை இன்றைய தினம் செவ்வாய் நாங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியும் எங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. சரி, இன்றைய தினமும் பார்த்தீங்கன்னா போட்டு தாக்கு நிகழ்ச்சியில் முக்கியமான பல விடயங்கள் வலிமை போலவே இன்றைய தினமும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்காக தயாரா இருக்கு. சொந்தங்களே, நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம், பாடல்கள் விரும்பி கேட்கலாம். தொடர்ச்சியாக சந்தோஷமாக இணைந்திருப்போம் செவ்வாய் ராகங்களோடு.

இனிமையான பாடல்களோடு சந்தோஷமாக வசந்தத்தின் செவ்வாயிராங்கள் கொண்டு வரும் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்து ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, புகையிலை பயன்பாடு காரணமா பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டுதோறும் 20,000-க்கும் அதிகமானோர் வந்து மரணம் அடைவதாக வந்து புகையிலை மற்றும் மதுசாரம் மீதான தேசிய அதிகார சபை வந்து தகவல் வெளியிட்டிருக்கு. அதே போல அடுத்து ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, எதிர்வரும் சில நாட்கள்ல வந்து 2 மசகு எண்ணெய் கப்பல்கள் வந்து நாட்டை வந்தடையும் அப்படின்னு சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வந்து சொல்லியிருக்கு. தலா 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் இதில் வரும் அப்படின்னு சொல்லி கூட தெரிவிக்கப்பட்டிருக்கு.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

பாடல் வசதி போட்டு தாக்கு நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். நேரம் 3:25 நிமிடம் ஆகிற நேரம். அடுத்த ஒரு முக்கியமான விடயம், பணம் அச்சுடுதல், பணப்புழக்கம் மற்றும் நாணய மாற்று விகிதத்தை தீர்மானித்தல் போன்ற விடயங்கள், அது குறித்த விஷேட தொழில்நுட்ப அறிவு மற்றும் புரிதலுடன் பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டியவை என்று தெரிவித்துள்ள இலங்கை மத்திய வங்கி வந்து, இத்தகைய தொழில்நுட்ப அறிவு இல்லாத தரப்பினரால் வந்து நாடுகளில் வந்து வெளியிடப்பட்டு வரும் தவறான கூற்றுகளை வந்து நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி பொதுமக்களை வந்து கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுகுறித்து பொதுமக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.

இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

நாளையின் மகுடம் மகஜன சம்பத்து. இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். காற்றலையில் காற்றலை இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தில் செவ்வாய் ராகங்கள்.

0: பிராந்திய எல்லைகளை தாண்டி இன்னும் தீவிரமாக கடுமையாக பதிலடி தாக்குதல்களை தூண்டும் அப்படின்னு சொல்லி அந்நாட்டு ராணுவம் வந்து எச்சரித்திருக்கு. ஈரானிய ஆயுதப்படைகளின் மூத்த பேச்சாளர் ஒருவர் தான் இந்த எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஈரான் மீது வந்து புதிய தாக்குதல்கள் வந்து ஏதேனும் நடத்தப்படுச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு பிராந்தியத்தையும் தாண்டி மிக மிக கடுமையான முறையில வந்து பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூட அந்த பேச்சாளர் சொல்லி இருக்கிறாரு. ஈரானின் ஃபார்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிற அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, மீண்டும் ஒரு போர் மூலம் பட்சத்துல வந்து ஈரானிய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்திய எல்லைகளை கடந்து பரவும் அப்படின்னு சொல்லி கூட அவர் சொல்லியிருக்கிறாரு. முந்தைய சுற்றுகளை விட மிக மிக கடுமையானதாகவும் அதே நேரத்தில் வந்து தீவிரமானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடுமையாக எச்சரித்திருக்கிறாரு.
1: திரை உலகின் நட்சத்திர அனுசரணை வழங்குவது இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நடிகை அம்பிகா.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு இது வாய்ப்பு. இன்றைய நாள் முழுவதும்
2: இதமான
1: இடைக்கால பாடல்களோடு

சவாலாக போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். தென்மேற்கு பருவமழை வலுப்பெற்றிருக்கிறதால வந்து தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கு. மேல் சப்ரகம்போ வடமேல் மாகாணங்களிலும் அதே நேரத்தில் வந்து காலி மாத்திரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் சில இடங்களிலையும் வந்து நாளைய தினம் வந்து 75 மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.

அமெரிக்காவிலிருந்து திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் வசந்தின் கொண்டு வரும் போட்டு தாக்க நிகழ்ச்சியை நாங்களும் கேட்டு வந்திருக்கிறோம். நீடு இப்போது 4:08 ஆகின்றது. அடுத்து ஒரு முக்கியமான விடயம், நெல் சந்தைப்படுத்தல். அதே நேரத்தில் வந்து நெல் சந்தைப்படுத்தல் சபை விவசாயிகளிடமிருந்து வந்து கொள்வனவு செய்த சுமார் 115,000 மெட்ரிக் டன் நெல் தற்போது வந்து சபையின் களஞ்சிய சாலைகள்ல வந்து சேமித்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி செய்தி வெளியாக இருக்கின்றது. எதிர்வரும் சிறுபோகத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தேவையான களஞ்சிய வசதிகள் மற்றும் அதே நேரத்தில் நிதியை பெற்றுக் கொள்கிற நோக்கில் குறித்த நெல் இருப்பில் போதுமான பாதுகாப்பு இருப்பை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஏனைய பகுதிக்கு வந்து விற்பனை செய்வதற்கு வந்து திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விடயம் மேலும் தெரிவிக்குது. இதையொட்டி முறையான விலை மனு கோரல் நடைமுறையை பின்பற்றி அந்த நெல் இருப்புகளை விற்பனை செய்வதற்காக விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் வந்து சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை வந்து இப்போ அங்கீகாரம் வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயமும் வெளியாகி இருந்தது.

0: ஆரோக்கியமா?
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை பொலிவை உணருங்கள்.
2: மற்றும் மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது. இன்றைய நாள் முழுவதும் இதமான இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.

0: பழைய கனவு உனக்கு எதற்கு கலையட்டுமே, நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லி இருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
4: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
1: போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேரம் மாலை 4:21 ஆகின்றது. வளைகுடா பகுதியில் வந்து அமெரிக்காவிற்கு இனி பாதுகாப்பான இடம் இருக்காது அப்படின்னு சொல்லி ஈரானின் உச்சத்தலைவர் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி முக்கியமான விடயம் வெளியாக இருக்கு. அதே போல நாணய மாற்று விகிதத்தின் ஸ்திரத்தன்மையை வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இன்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார்.

ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

listen, though.

நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு முக்கியமான விடயம், ஹஜ் பெருநாள் மற்றும் வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலைகள்ல இருக்கிற கைதிகளை வந்து அவர்களது உறவினர்கள் வந்து நேரில் சந்திப்பதற்கான விசேட ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறதா சிறைச்சாலைகள் திணைக்களம் வந்து சொல்லியிருக்கு. இதற்கமைய நாடு தழுவிய ரீதியில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளிலும் வந்து கைதிகளை பார்வையிடுவதற்கு மே மாதம் 28 மற்றும் 30 ஆகிய திகதிகளில் வந்து உறவினர்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்படும். இந்த விசேட சந்திப்பின் போது பார்த்தீங்கன்னு சொன்னா கைதிகளின் உறவினர்களால் கொண்டுவரப்படும் உணவுகள், அதே நேரத்தில் வந்து இனிப்பு பண்டங்கள் சிறைச்சாலைக்குள் வந்து அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி திணைக்களம் தெரிவித்திருக்கு. எனினும் அவ்வாறு கொண்டுவரப்படும் உணவுகள் ஒரு கைதிக்கு மாத்திரம் போதுமான அளவிலானதாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே அனுமதிக்கப்படும் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்களுக்கு சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துகளும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சிவா மற்றும் ஆனந்தி தயாராக இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருஃபினா. வணக்கம் அன்பு சொந்தங்கள்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம். மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கிண்ணியாவில் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் சிப்பிக் கடத்தல் செயல்பாடுகளை முன்னெடுத்த 8 பேர் கைது செய்யப்பட்டனர். மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அனுமதி பத்திரமின்றி உப்பாறு பகுதியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட நிலையில் 3 உழவு இயந்திரங்களும் 4 டிப்பர் ரக வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கிண்ணியா போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் இந்த சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: ஹோர்முஸ் நீரினை ஊடாக பயணிக்கும் கப்பல்களில் கட்டணம் அறவிடப்படாவிட்டாலும் அதனூடாக பயணிக்கும் போது வழங்கக்கூடிய சேவைக்குரிய நிதியை பெற்றுக் கொள்வதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட எந்த ஒரு இணக்கப்பாடு தொடர்பிலும் நம்பிக்கை கொள்ள முடியாதெனவும், ஒப்பந்தத்தை ஏற்படுத்த தடைகளை ஏற்படுத்துவதற்கு மேற்கொள்ளக்கூடிய சகல நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் மேற்கொள்வதாகவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும்
0: அவதானத்துடன் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதானை சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன்.

0: நிலையம் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் FM. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். இன்றைய தினமும் 9 மணி வரைக்கும் செவ்வாய் ராகங்கள் தரக்கூடிய வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 4 மணி நேரம் சூப்பர் ஹிட் பாடல்கள், அதுவும் இடைக்கால பாடல்களை இன்றைய தினத்தில் நாங்கள் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஆனந்தின் அவர் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஜாயின் பண்ணி கொள்வா. அதுக்கிடையில் நீங்களும் ஓடோடி வாங்க எங்களை பக்கமாக. உங்களுக்கு பிடித்த மாதிரியான பாடல்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இடைக்கால பாடல்களுக்கு உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டே இருக்கிறீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுடைய வசந்தம் எக்ஸ்பிரஸுக்கும் உங்களுடைய ஆதரவு அப்படியே தந்துட்டே இருங்க. சூப்பராக எங்களோட கால் பண்ணி பேச முடியும். 011-2-7-75-0-0-1 அப்படி இல்லாட்டி 011-2-7-75-0-0-1 கால் பண்ணி அப்படின்னாலும் எங்களோட பேசலாம். அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக் பக்கம் போங்க, அங்கேயும் சூப்பரான ஒரு போஸ்ட் போட்டுக்கும். அதே கீழே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எங்களோட பேசுறதுக்கு வணக்கம். வணக்கம், யாரு? வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி?
0: நானும் சூப்பரா இருக்கிறேன். அப்புறம் இடைக்கால பாடல்களுடைய விரும்பியா நீங்க?
1: ஆமா.
0: ஆஹா, என்ன பாடல் பிடிக்கும் இடைக்காலத்துல?
1: எனக்கு பாடல் எல்லாமே பிடிக்கும், பாடல் எல்லாமே பிடிக்கும்.
0: சொல்லுங்க.
1: பிடிச்ச பாடல் வந்து நாளைய தீர்ப்பு படத்துல உடலும் எந்த உயிரும் உனக்கு ஏற்படும், அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, சூப்பர். தொடர்ச்சியா கேளுங்க, முடிஞ்ச அந்த பாடல் உங்களுக்கு கட்டாயம் தரும். சரியா?
1: ஓகே
0: ஓகே. அப்ப உங்களுக்கு இந்த இடைக்கால பாடல்கள் ரொம்ப பிடிக்குமா, அப்படி இல்லாட்டி இப்ப சமீபத்துல வந்த பாடல்கள் ரொம்ப பிடிக்குமா? ஒரு மாதிரி இருக்கு
1: அப்படின்னு
0: சொல்லுவாரீங்களா? ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஐட், இதே மாதிரி நீங்களும் தொடர்ச்சியாக கால் பண்ணி அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக எங்களோட பேச முடியும். இன்னை முழுக்க அப்படியே நாள் முழுக்க நாங்கள் வந்து இந்த செவ்வாய் ரகங்களில் உங்களுக்கு இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கோம். அதுலேயும் குறிப்பாக ஸ்பெஷலாக இன்றைய வசந்தம் எக்ஸ்பிரஸில் இன்னும் வேறு லெவலான பாடல்கள் உங்களுக்காக வரப்போகுது. ஸோ தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருங்க, நல்ல நல்ல பாடல்கள் உங்களுக்காக தரப்போகிறோம் அப்படின்றத மீண்டும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறதுல ரொம்ப சந்தோஷம்.

0: வசந்தம் எஃப்எம் கேட்டுட்டிருக்கீங்க. நேரம் 5:16 ஆகிறது.
1: மாறாத நிலையம் மலேக மண்ணில் 102.6 வசந்தம் எஃப்எம்.
2: இது மக்கள் சூடிய மகுடமே,
1: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: வசந்தம் எஃப்எம்-இன் செவ்வாய் ராகங்களினுடைய வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ரைட், உங்களோட பேசுறதுக்காக வணக்கம். ஹலோ, வணக்கம். என்ன பேர்?
1: கிருஷ்ணபக்தன்.
0: எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். அப்புறம் வீட்டுல எல்லாரும் சும்மா இருக்காங்களா? அப்புறம் என்ன புதினம் இன்றைய தினம்? இடைக்கால பாடல்கள் பிடிக்குமா?
1: நிறைய
0: பாடல்கள் பிடிக்கும். இடைக்கால பாடல்களையே யாருடைய மியூசிக்ல வந்த பாடல்கள் ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்து இளையராஜா பாடல்
0: பிடிக்கும். இளையராஜா அவர்களுடைய பாடல் பிடிக்கும். சரி, ஓகே. யாருக்காக எல்லாம் பாடல் கேட்க போறீங்க? இடைக்கால பாடல்கள் 80-90களில் வந்த பாடல்கள் இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறோம். வசந்தம் எக்ஸ்பிரஸ்லயும் 9 மணி வரைக்கும் உங்களுக்காக வரப்போகிறது. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ் வித் சிவா அண்ட் ஆனந்த்.

0: அதிரடிக்கார மச்சம் மச்சம் மச்ச நீ அந்த பாட்டு அடிக்கணும் போல இருக்கு எனக்கு.
1: சில பல வேலைகள் வரும், அங்க போக வேண்டியிருக்கும், இங்க போக வேண்டியிருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வர்றது கொஞ்சம் லேட் ஆகும்.
0: எல்லா இடத்துக்கும் போங்க, ஷோக்கு வராங்க.
1: நீங்க எத்தனை நாள் வராம இருந்திருக்கீங்க? ஏதாவது ஒரு கேள்வி
0: கேட்டிருப்பேன்.
1: சரி சரி சரி,
0: சரி ஓகே. முதல்ல உங்களுக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம். வணக்கம் மானதி.
1: வணக்கம் வணக்கம் சிவா, நீர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம்.
0: கிராமத்து விருந்துல பாட்டிமார் வணக்கம் சொல்ற, யாருக்கு அங்க வணக்கம் வச்சிட்டு இருக்கீங்க?
1: உங்களுக்கு தான் வணக்கம் சொன்னேன், உங்களுக்கு கண்ணு கொஞ்சம் அப்செட்னு எனக்கு தெரியும். சரி, இப்ப நம்மளோட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், அந்த ரேடியோ கேட்டு பேசாம போன கேட்டு பேசுங்க ப்ளீஸ்.
1: அப்படியா? சரி சரி சூரியகுமார், சரி.
0: என்ன போட்டிருக்கீங்க தோட்டத்துல? கொத்துரோட்டியா? சூப்பர் சூப்பர்.
1: அதனால கண்டிப்பா
0: தோட்டம் துப்புரா ஆகணுமா? விளக்கல களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு வசந்தம் எக்ஸ்பிரஸ் ஓகே சூப்பர். நல்ல நல்ல விஷயம். தோட்டத்துல கடைசி மட்டும் என்ன போட போறாருன்னு சொல்லாம
1: போயிட்டு பாத்துட்டு வாங்க.
0: பாத்துட்டலாம் வரையலாது, இப்ப பாசலோன்னு கேக்கலான்னு வாது செங்குருவியாடா போடுங்கடா.

0: அழகான ஒரு பாடல் செவ்வாய் ரகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்ல கேட்டோம். நேரம் இப்போது
1: மாலை 5:48.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
0: இன்றைய தினம் ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: நடிகை அம்பிகா.

0: சூப்பரான ஒரு பாடல், அதுவும் சூப்பர் ஸ்டார் மற்றும் குஷ்பு இணைந்து நடித்த பாடல், பாடிய பாடல்,
1: நடித்த பாடல். அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்திருக்குது.
0: வைரமுத்து வந்து வரிகளை எழுதி இருக்கிறாரு. நல்ல ஒரு கொம்பு எல்லாம் சுத்தி வளைத்து நல்லா இருக்கு. இப்படியான பாடல்கள் இடைக்கால பாடல்கள் போடும் போது நமக்கு ஒரு நித்ரா சாரி ஒரு உற்சாகம் வரும்.
1: நினைச்சு சத்தமா பேசிட்டு ஏற்படுத்த முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் அக்கா.
1: வணக்கம், யாருது?
2: அண்ணா வணக்கம், அக்கா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம், யாருமா? இப்படிதான் போற போற இடங்கள் எல்லாம் யாராவது ஒரு கலாச்சி ஏதாவது பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறது. எங்க இருந்து பேசுறீங்க சண்முகநாதன்?
2: சொல்லிட்டீங்க.
0: நல்ல
1: சுகமா
2: இருக்கிறேன் அண்ணா, அக்கா, நீங்கள இருவரும்.
0: நாங்களும் சூப்பரா இருக்கிறோம்.
2: பாடல்கள்லாம் நல்ல இனிமையான பாடல்கள் அண்ணா, இடைக்காடல் பாடல்கள் தான் நல்ல கேட்டதற்கு இனிமையாக இருக்கின்றது. பாடல் தொகுப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றியும் பாராட்டுகளும்.
0: நன்றி
1: ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி.
0: எல்லாம் காரணம் யாருன்னா ஆனந்தி, அதான் கொளர்ல பூரா நேர்ன மாதிரி அப்படியே ஸ்டைல்ல கொளர்லாம் தூக்கி விட்டுட்டு.
2: ஆமா, மீண்டும் ஒரு பாராட்டு கொடுக்க வேண்டும்.
0: கட்டாயம் கட்டாயம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: எல்லாம் நல்லா இருக்காங்கக்கா. நானே டீ குடிக்கல, மிச்ச நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க தொடர்ந்து பாடல்களை போட்டுக்கொண்டே இருந்தீங்க.
0: இப்படிதான் மாட்டி விடணும். சூப்பர்.
2: அதுக்குள்ள அப்படி இல்ல அண்ணா.
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
2: எல்லாரும் பாடுவார்கள் தானே, அத கேட்கத்தானே வேண்டாம் வேண்டும்.
0: ஆமா
2: அண்ணா, நீயா படத்துல இருந்து
0: பாம்பு படம். அடுத்த மனத்தியாலத்துல அந்த பாடல் இருக்கு, கட்டாயம் தருவோம். சரியா?
2: சரியண்ணா,
0: கட்டாயம் தருவோம். நீங்க பயப்படாதீங்க, அடுத்த மனத்துல இருந்து பாட்டு இருக்கு. அதுக்காக அடுத்த மனத்தியால வந்து டீ குடிக்காம இருக்கல. மேல தூக்கி போட்டாலும் அக்கா வேணான்றா. சரி பரவாயில்ல, வேற ஒரு பாட்டு கேளுங்க.
2: மற்றும் யோகா பிரசான், உரக்கொலையில் இருக்கும் செல்லையர் ஆசமா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், மற்றும் நாகஸ்தானில் இருக்கும் எனது அண்ணாவான முருகையா, விஜயகுமார், திருச்செல்வம், சந்திரமோகன், மற்றும் உரக்குலையில் இருக்கும் சுந்தர்லிங்கம் குடும்பம், மற்றும் நாகஸ்தானில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், நாகஸ்தானில் சக்தி ஸ்டோக்கில் வசனம் சட்டமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்காகவும், மற்றும் தலவாக்கலை கிருஷ்ணபக்தன், சப்மல் கந்த வசந்தகுமார், மற்றும் பாதுகை சின்ன தம்பி சுப்பையா ஆகாஷ், மற்றும் வசந்தங்க அனைத்து சொந்தங்களுக்கும்,
0: உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பாடுதாரம்,
2: அனைவருக்கும் நல்லது ஒரு பாடலை காருங்கள் அண்ணா. இருவருக்கும் நன்றியும் பாராட்டு.
0: நன்றி நன்றி.

0: அருமையான குரல் தானே இவரு.
1: இளையராஜானா இனி அருமையான குரல், அருமையான மியூசிக்.
0: நீங்க சொன்ன சரி.
1: தர்மபத்தினி திரைப்படத்தில் இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
0: ரைட், நேரம் 6:26 ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரமும் நீங்க வந்து கால் பண்ண முடியும். 0712-2875-0001 அப்படி 0712-2875-111 கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எங்களோட சந்தோஷமாக பேச முடியும். இப்ப எங்களோட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம். யாரு?
2: என்ன
0: கதை, கிணத்துக்கு இறங்கிட்டீங்களா?
2: அதானே
0: கேஸ். அக்கா இந்த ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டீங்க, நாலு பேரையும் கேட்டுருப்பேன் நாங்க பேசுறேன். ஐயோ, அது கேட்டா
2: பரவாயில்ல,
0: பழக்கத்துல பேசு.
2: என்ன
0: இது வந்து ஒரு காலத்துல ஒரு பெயிண்ட் வந்துச்சு, வீடு மழகுதான் நோனாகவும் மழகுதான்.
2: அப்புறம்
0: வழக்கம் போல நான் திருப்பி எல்லாத்தையுமே மாறி எடுத்துக்கொள்றதா
2: என்னுடைய
0: வேலை.
1: கொஞ்சம் தெரியாதா
0: அக்கட பேர் வந்து ஆனந்தி. மறக்கக்கூடிய பேரா அது? சரி, ஓகேமா, ரொம்ப நன்றி.
2: மஸ்கலியாவா?
0: அடடா, சரி சரி, ஓகேமா.
1: சரி அபி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
2: சூப்பர்
0: பாடல் வருது கேளுங்க.
1: நம்மளோட இருக்கவங்களே நம்மள அப்படி கூப்பிட மாட்டாங்க சிவா.
0: ஆமா ஆமா, உங்களோட இருக்கவங்க தெரியும்.

0: விரும்பாத விழிகள் இரண்டு இப்ப ஷோ கேட்டு கொண்டிருக்கு.
1: அப்படியா, அக்னி நட்சத்திரம் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஒளித்தோய்ந்திருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிங்கர்னு கூட சொல்லலாம்.
0: யாரு?
1: ஈஸ்தாஸ்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. அவரை யாருக்குதான் பிடிக்காது?
1: அதுதானேனா, சிவாவுக்கு பிடிக்குமா?
0: ஆமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் எஸ்பிபியும் சேர்ந்து பாடிய அந்த ஒரு பாட்டு இருக்கு தானே, மண் என்னது அகரமிப்போ சீக்கிரமாயிட்ட, அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: சரி, இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.

0: ரியா ரியா ஸ்ரீரியா
1: ஸ்ரீநிலா
2: ஸ்ரீநிலா ஸ்ரீநிலா ஓகே ஸ்ரீநிலாவாமா?
0: அப்புறம் சொல்லுங்க, நிலா மாதிரி இருப்பீங்களா நீங்க? எப்படி
2: நீங்க நீளமே அம்மாவாசை டைம்ல எல்லாம் இப்படி ஒளிஞ்சிருவீங்களா வீட்டு போய்? சரி அப்புறம் சொல்லுங்க, எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம்? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம்,
0: சந்தோஷமா இருக்கோம். நீலா டீ சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டோம். யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு. என்ன சிவா சைலண்டா இருக்கிறீங்க?
2: என்ன யோசிக்கிறேன், குடிச்சிடா
0: இல்லையான்னு யோசிக்கிறீங்களா?
2: இல்ல இல்ல. சரி ஓகே, அப்புறம் வீட்டுல யாரெல்லாம் இருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க?
0: நன்றி.

0: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
0: நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

நேரம் இரவு 7 மணி. அனுசரணை வழங்குவது இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நாட்டின் பொருளாதாரம் எந்த வகையிலும் முடக்கப்படவில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு. கட்சி மாறும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாராளுமன்ற உறுப்புரிமை ரத்து செய்யும் சட்டம் விரைவில். ஜூலை மாத இறுதி வரை எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலை நடத்த நிதி பிரச்சினை இல்லை என்கின்றார் அமைச்சர் நலிந்த. நெட் சந்தைப்படுத்தல் சபையில் உள்ள நெல்லை விற்பனை செய்ய அமைச்சரவை அனுமதி. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் தொடர்கையில் இணக்கப்பாடு இல்லை.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். கொள்கை ரீதியிலான வட்டி வீதத்தை அதிகரிக்கும் நோக்கம் தேவையற்ற வகையில் கடன் பெறுவோரின் எண்ணிக்கையை குறைப்பதே என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கம் தெரிவித்துள்ளார். அத்துடன் எந்த வகையிலும் பொருளாதாரம் முடங்கும் வகையில் செயற்பாடு இதுவரை இடம்பெறவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் நேற்றிரவு முதல் மத்திய வங்கியின் நிதிக்கொள்கை சபை ஒருநாள் வட்டி வீதத்தை 8.75% வரை அடிப்படை பிரிவுகளில் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் டாலருக்கு நிகரான ரூபாயின் துரித அதிகரிப்பு தொடர்பிலும் மத்திய வங்கியின் ஆளுநர் கருத்து வெளியிட்டிருந்தார். மக்களின் வாக்குகளால் தெளிவாகி பின்னர் கட்சி மாறும் உறுப்பினர்களின் உறுப்புரிமையை ரத்து செய்வதற்கான சட்ட வரைவு விரைவில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவுள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்தார். இந்நாட்டு மக்கள் 2024 நவம்பர் மாதத்தில் புதிய பாராளுமன்றத்தை ஏற்படுத்தினார்கள். ஆளும் கட்சிக்கு 159 பேரும் சிலர் எதிர்க்கட்சிக்கும் நியமிக்கப்பட்டனர். அந்த மக்கள் ஆணையை நாம் மதிக்கின்றோம். அதனால் எதிர்க்கட்சியுள்ள உறுப்பினர்களை அரசாங்கத்துக்கு எடுக்கும் விருப்பம் எமக்கில்லை. சிலருக்கு அவ்வாறான பிரார்த்தனைகள் எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் எதிர்க்கட்சியிலிருந்து அரசாங்கத்தின் பக்கத்துக்கு எவரையும் எடுப்பதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை. மக்கள் ஆணைக்கு எதிராக கட்சி மாறும் உறுப்பினர்களின் உறுப்புரிமையை இல்லாது செய்யும் சட்டவரைவு பாராளுமன்றத்தில் விரைவில் சமர்ப்பிக்கப்பட எதிர்பார்க்கின்றோம் என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்தார். நாட்டில் ஜூலை மாத இறுதி வரை எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக கனியவள கூட்டுத்தாபனம் மற்றும் தொகை முனைய நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமாரகே தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் எரிபொருள் விலை பெருமளவு அதிகரிக்கும் என குறிப்பிட முடியாது எனவும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான தட்டுப்பாடு காணப்படுவதாக பிரச்சாரங்கள் செல்கின்றன. அவற்றில் எவ்வித உண்மையும் இல்லை. இம்மாதத்துக்கான எரிபொருள் மற்றும் எதிர்வரும் ஜூலை மாத இறுதி வரை தேவையான எரிபொருள் நாட்டுக்கு வரிக்கு தந்துள்ளது. இம்மாதம் நாம் எதிர்பார்த்திருந்த சகல கப்பல்களும் இலங்கையை அண்மித்துள்ளது. இம்மாதம் 28 மற்றும் 31 தேதிகளில் மேலும் 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் வருகை தரவுள்ளன. அவை நாட்டுக்கு வருகை தந்ததும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வழங்கக்கூடிய ஏழ்மை உள்ளது. அதன் அடிப்படையில் 7 மாதம் வரை தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளது. கனியவள கூட்டுத்தாபனம் எவ்வித தட்டுப்பாடுமின்றி எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருளை வழங்கிச் செல்கின்றது. சாதாரணமாக கனியவள கூட்டுத்தாபனத்தின் சந்தை நிலைமைக்கு அப்பாலும் தேவையான எரிபொருளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளது. எரிபொருள் விலை அதிகரிக்கும் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அடிப்படையில் எரிபொருள் வரிசையில் காத்திருக்க வேண்டாம். தேவையான எரிபொருள் கையிருப்பு நாட்டில் உள்ளது. இது தொடர்பாக கனியவள கூட்டுத்தாபனம் மற்றும் தொகை முனைய நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூரா நெத்திக்குமாரகு இவ்வாறு தெரிவித்திருந்தார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி காணப்படுவதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஸ் குறிப்பிட்டார். தேர்தலை நடத்த முடியாமைக்கான பிரச்சினை நிதி அல்ல எனவும் சட்ட ரீதியிலான பிரச்சினைகளை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பும் நோக்கமும் கூடிய விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே. இந்த அரசாங்கம் 8 மாதங்களில் 2 தேர்தல்களை நடத்திய அரசாங்கம். உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் அல்லது அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் நல்லது. அது தொடர்பில் நிதி ஒதுக்கீடுகளில் எவ்வித பிரச்சனைகளும் இல்லை. நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்கப்படாவிட்டாலும் குறை நிரப்பு பிரேரணை ஊடாக தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியும். அரசாங்கத்தின் நோக்கம் விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்றாலும் அது தொடர்பிலான சட்ட ரீதியிலான பிரச்சினைகள் உள்ளன. அதனை சீர் செய்வதற்காக பாராளுமன்ற செயற்குழு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அது குறித்து கலந்துரையாடப்படுகின்றது. சட்ட ரீதியிலான ஏற்பாடுகளை மேற்கொண்டால் எமக்கு விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும். எந்த மாதத்தில் நடத்த முடியுமென எங்களால் கூற முடியாது. விரைவில் தேர்தலை நடத்துவதே அரசாங்கமும் எதிர்பார்க்கின்றது. திட்டமிட்டுள்ள தேர்தலை விட திடீரென தேர்தல் நடந்தால் அதற்கும் மேலதிக நிதி திரைசேரியிடம் உள்ளது. அது பிரச்சினை அல்ல என அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டார். நெற்சந்தைப்படுத்தல் சபையிடம் காணப்படும் மொத்த கையிருப்பை முறையான விலை மனு நடைமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நெற்சந்தைப்படுத்தல் சபை விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்த சுமார் 115,000 மெட்ரிக் டன் நெல் கையிருப்பில் உள்ளது. எதிர்வரும் சிறுபோகத்தில் நெல் கொள்முதல் செய்வதற்கு களஞ்சியங்களுக்கு இடமும் நிதியும் வழங்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த நெல் இருப்பை போதுமான அளவு பாதுகாப்பாக வைத்திருக்கவும் மீதமுள்ள இருப்புகளை விற்பனை செய்யவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையிலிருந்து ஐரோப்பிய சங்க நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மரக்கறிகள் மற்றும் பழங்களில் உள்ள விவசாய ரசாயனங்களின் அளவு அதிகபட்ச அளவை விட அபாயகரமான அளவில் அதிகரித்துள்ளதாக சுகாதார மற்றும் உணவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஏற்றுமதி செய்யப்படும் விவசாய பொருட்களுக்கு போதுமான பரிசோதனை மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து புதிய காய்கறிகள் மற்றும் பழங்களின் தரத்தை உறுதிப்படுத்த அதற்கு ஏற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இலங்கை முறையான விவசாய நடைமுறை வழிகாட்டுதல்களின்படி உறுதிப்படுத்தப்பட்ட விவசாய பண்ணைகளில் இருந்து ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பதப்படுத்தும் மற்றும் பொது செய்யும் நிறுவனங்கள் மூலமாக மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தென்மேற்கு பருவப்பெயர்ச்சி நிலை நாட்டு ஊடரத்து நிலை கொண்டுள்ளமையினால் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடன் கூடிய காலநிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரலி ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழை பெய்யக்கூடும். உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென்மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அத்துடன் இடியுடன் கூடிய மழையின்போது தற்காலிகமாக ஓரளவு பலத்த காற்றும் மின்னல் தாக்கமும் ஏற்படக்கூடும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. கொழும்பை அண்மித்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்துவதற்காக ஹங்வெல்லியிலிருந்து முகத்துவாரம் வரை கழனி கங்கையின் இரு கரைகளிலும் 3 மீட்டர் முதல் 5 வரையிலான வெள்ளத்தடுப்பு சுவரொன்றை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அசித்த நிரோசன தெரிவித்தார். பிரதமர் தலைமையில் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. உரிய திட்டமிடல்களை மேற்கொள்வதே இதன் நோக்கமாகும். குறித்த வேலைத்திட்டத்துக்கு மேலதிகமாக 3 நீர்த்தேக்கங்கள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. அதற்கு என அடுத்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. நெத்வா சூறாவளியினால் கடுவளை தொகுதியில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக 5 லட்சம் ரூபாய் நட்டுகீடு வழங்கும் 4வது கட்டத்தின் 700 பேருக்கு நட்டுகீடு வழங்கப்பட்டது. நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் வீதி விபத்துக்கள் குறித்து சகலரும் கூடுதல் அவதானம் செலுத்தி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் முறையான வேலைத்திட்டத்துடன் சகலரும் இணைய வேண்டும் என ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா நிறுவனம் சுயாதீன தொலைக்காட்சியுடன் இணைந்து முன்னெடுக்கும் டேக்கையார் பாதுகாப்பான பயணத்துக்கு எனும் வேலைத்திட்டத்தின் 2வது கட்ட தேசிய நிகழ்வில் இணைந்து கொண்டபோதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்ட நிதியத்தின் ஊடாக நாட்டின் 60 பாடசாலைகள் உள்ளடங்கும் வகையில் டேக்கேஆர் பாதுகாப்பான பயணத்துக்கெனும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. போலீஸ் திணைக்களத்தின் போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவு இணைந்து கல்வி அமைச்சுடன் திட்டத்தை முன்னெடுக்கின்றது. கொழும்பு தேவி பாலிகா கல்லூரியில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட வேலை திட்டம் இது தொடர்பான ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மலையக இந்து பூசகர்களுக்கும் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. மலையக இந்து பூசகர்கள் பல தசாப்தங்களாக சந்தித்து வரும் பிரச்சினைகள் மற்றும் பொதுவான பிரச்சினைகள் குறித்து அங்கு கலந்துரையாடப்பட்டது. அந்த பிரச்சினைகளுக்கு கட்டம் கட்டமாக தீர்வுகளை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்தார். மேலும் 2 அல்லது 3 மாதங்களுக்கு ஒருமுறை இதுகுறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மலையக பகுதி மக்களின் தேவைகளை பொறுத்து செய்வதற்காக அரசாங்கத்தின் திட்டங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டது. மேலும் தங்களின் பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை வெளிப்படுத்த வாய்ப்பளித்துள்ளதாக அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிப்பதாக இந்து பூசகர்கள் தெரிவித்தனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஈரானின் தென்பகுதியை இலக்காக கொண்டு புதிய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அமைய விரைவில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் தெற்கு ஹோமஸ் நிறைய அண்மித்த வளையத்திலுள்ள ஏவுகணை தாக்குதல் மத்திய நிலையம் மற்றும் படகுகளை இலக்காக கொண்டு குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரானின் அச்சுறுத்தல்களிலிருந்து தமது ராணுவத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு தன்னியக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக குறித்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஹோமஸ் நீரிணைய ஆன்மீக வலயத்தில் கடல் கனிவெடிகள் பொருத்தப்படுவதை தவிர்ப்பதே இதன் ஒரு நோக்கமாகும். இரு நாடுகளுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் நடைமுறையில் உள்ள சூழலில் சமாதான பேச்சுவார்த்தை இடம்பெறும் நிலையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானுடன் முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தை பலன்மிக்க வகையிலோ எவ்வித இணக்கப்பாடுகளும் எட்டப்படாத வகையில் நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இணக்கப்பாட்டுக்கு வருவது குறித்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட ஈரானின் பிரதிநிதிகள் குழு கட்டார் ராஜ்யத்துக்கு பயணித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவித்துள்ளன. ஈரான் வெளிவிவகார அமைச்சர், சபாநாயகர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் ஆகியோர் குறித்த குழுவில் உள்ளடங்குகின்றனர். ஹோமஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் கப்பல்களின் கட்டணம் அறவிடப்படாவிட்டாலும் அதனூடாக பயணிக்கும் போது வழங்கக்கூடிய சேவைக்குரிய நிதியை பெற்றுக் கொள்வதற்காக ஈரான் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட எந்தவொரு இணக்கப்பாடு தொடர்பிலும் நம்பிக்கை கொள்ள முடியாது எனவும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்த தடைகளை ஏற்படுத்துவதற்கு மேற்கொள்ளக்கூடிய சகல நடவடிக்கைகளையும் இஸ்ரேல் மேற்கொள்வதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இலங்கை டெஸ்ட் அணிக்கு வளைவு போல் தனஞ்சய் டி சில்வா தலைவராகவும் சர்வதேச இருவகை மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர் அணிகளுக்கு குசல் மெண்டிஸ் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மூவகையான சர்வதேச கிரிக்கெட் அணிகளின் உபத்தலைவராக கமிந்து மெண்டிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக நடைபெறவுள்ள டெஸ்ட் தொடர், சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர், சர்வதேச T20 கிரிக்கெட் தொடர் ஆகியவற்றுக்கான இலங்கை குழாம்களை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் நேற்று வெளியிட்டது. இந்த 3 குழாம்களும் விளையாட்டுத்துறை அமைச்சரின் அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த 3 குழாம்களிலும் குசல் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ் ஆகியோருடன் பெத்தும் நிசங்க, மிலன் ரத்நாயக் ஆகிய இருவரும் இடம்பெறுகின்றனர். டெஸ்ட் குழாத்தில் சிரேஷ்ட துடுப்பாட்ட வீரர் தினேஷ் சந்திமால், சிரேஷ்ட பந்துவீச்சாளர் கசுன் ராஜித் ஆகிய இருவரும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒருநாள் குழாத்தில் முன்னாள் அணித்தலைவர் சரிதா சலங்கவும், T20 குழாத்தில் முன்னாள் தலைவர் தசுன் ஷானக்கவும் பெயரிடப்பட்டுள்ளனர். இதேவேளை காமில் மிஷார, பவன் ரத்நாயக், வனிந்து ஹசரங்க, துனித் வெள்ளாலகே, மகிஷ் தீக்ஷன, துஷ்மந்த சமிர, தில்ஷான் மதுஷங்க, ஏஷான் மாலிங் ஆகியோர் 2 வகை மட்டுப்படுத்தப்பட்ட ஓவர் குழாம்களிலும் இடம்பெறுகின்றனர். IPL ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக விளையாட ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் முந்தைய நிர்வாகம் தடையில்லா சான்றிதழ் வழங்காததை எதிர்த்து நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்து பின்னர் அதனை வாபஸ் பெற்ற நுவன் துஷாரவுக்கு T20 குழாத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: நாட்டின் பொருளாதாரம் எந்த வகையிலும் முடக்கப்படவில்லை என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு. கட்சி மாறும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாராளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்யும் சட்டம் விரைவில். ஜூலை மாத இறுதி வரை எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தலை நடத்த நிதி பிரச்சினை இல்லை என்கின்றார் அமைச்சர் நலிந்த. நெற் சந்தைப்படுத்த சபையில் உள்ள நெல்லை விற்பனை செய்ய அமைச்சரவை அனுமதி. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் தொடர்கையில் இணக்கப்பாடு இல்லை. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
0: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.

0: நேற்று தினம் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்திர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அது கோடிபதி லத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 10, 20, 33, 70. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 10, 20, 33, 70. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள், 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 98,65,400 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,30,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள். ராசியாக மேடராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 35, 51, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக மேடராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 35, 51 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,71,22,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 52 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 3,174 சீட்டிலப்பு வாரத்துக்கான சூப்பர் பவுல் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 23, 26, 73, 76. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்கள் 23, 26, 73, 76. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 4, 0, 7, 1, 3. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 4, 0, 7, 1, 3. நேற்று நாள் மொத்தமாக 61,74,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 12,84,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 5,335 சீட்டிலப்பு வாரத்துக்கான சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 8, 15, 60, 68. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்கள் 8, 15, 60, 68. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 7, 0, 1, 9. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 8, 7, 0, 1, 9. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 77,49,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,19,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்ருக்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,350 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 11, வெற்றி இலக்கங்கள் 35, 39, 45, 50. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து இ சூப்பர் இலக்கம் 11, வெற்றி இலக்கங்கள் 35, 39, 45, 50. நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,24,98,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 27,67,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சுப்பிரி தன சம்பத லோத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 5, 3, 5, 4, 5, 1. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 5, 3, 5, 4, 5, 1. நேற்று நாளில் மொத்தமாக 38,83,420 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,94,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 382 சீட்டிலப்பு வாரத்துக்கான ஜாய சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 5, 4, 5, 1. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் வெற்றி இலக்கங்கள் 5, 4, 5, 1. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 24 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 58,14,080 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரிலத்தருக்கான வெற்றி முடிவுகள். 1,004 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 21, 36, 41. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 21, 36, 41. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 40,95,440 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: 102.6
1: ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை ராகங்கள், எத்தனை ராகங்கள், அத்தனை ராகங்களும் மொத்தமாய் கேட்கும் நேரம்,
2: மொத்தமாய் கேட்கும் நேரம்.
1: வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்,
2: செவ்வாய் ராகங்கள்.

0: கண்ட்ரி டாட்டைஸ் தெரியுமா? கண்ட்ரி டாட்டைஸ்
1: ஏசிவா
0: நாட்டாமடு ஊர்ல இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் அவர் தான் வந்து தீர்த்து வைப்பாரு.
1: ஆமா, அதுக்கு இப்ப என்ன,
0: நீங்க ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது என்னட்ட ஒரு டவுட் கேட்டீங்க தானே.
1: செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்க போகின்றோம். 9 மணி வரைக்கும் இணைந்திருப்போம். எனவே தொடர்ந்து கால்
0: பண்ணுங்க.
1: அப்படியும் இல்லனா 0712-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.
0: ஓகே, ரொம்ப நேரமா நாங்க வந்து பேஸ்புக்ல கமெண்ட்ஸே வாசிக்காம இருக்கிறதன் காரணத்தால் இப்ப அந்த கமெண்ட்ஸ் பக்கம் கொஞ்சம் போயிட்டு வருவோமா, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸே பண்ணா விட்டுருவாங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா, அப்பா 50 ஹாஃப் செஞ்சுரி ஒன்று அடிச்சிருவோம் கமெண்ட்ஸ்ல.
1: அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். இணையும் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி யாரு இணைந்திருக்காங்க அப்படின்னா, கண்டியில இருந்து குமார் இணைந்திருக்காரு.
0: ஓகே, அதே மாதிரி இனிமையான வணக்கங்கள் ஹோட்டல் நவீன் வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா அக்கா, இனிய மாலை பொழுது வணக்கம், ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொழும்பு 15 இருந்து ராம் ரமேஷ்காந்த் ஜேசிலன் நிகழ்ச்சி கேட்கறதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விஜயகுமார் வந்திருக்காங்க, ஒஸ்போன் விஜயகுமார், அன்பான மாலை வணக்கங்கள் சொல்லியிருக்காரு.
1: அதே நேரம் பாத்தீங்கன்னா இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். அப்புத்தலை புதுக்காடில் இருந்து ரஜினா, லாவண்யா, பிள்ளைகள் அனுஜா, கவிஷான், அம்முக்குட்டி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான வணக்கம் சிவா அண்ணாஜி மற்றும் சிவா அக்கா, இன்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சியோடு
0: வாசிக்கும் போது தொடர்ந்து வாசிச்சிருங்க. சிவா அண்ணாச்சின்னு நானும் பார்த்தேன், என்னடா ஓ அண்ணாச்சி. அது அன்பான வணக்கம் நிகழ்ச்சி ரொம்பவும் சூப்பரா போயிட்டு இருக்கு. சாய்மலை சிங்கரவத்தை டி கே தினேஷ் எனக்கும் நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதே மாதிரி ஹாய் சிவா சகோ, ஆனந்தி சகோதரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். மனைவி பாமினி, மகன் துஷாரதன், ஜஸ்வித் எல்லாருக்காகவும் பாடல் தாங்கன்னு கல்முனையில இருந்து ஜனா கேட்டிருக்காரு.
1: அதே நேரம் இங்கிரி ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இருவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம். பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி பண்டாரவளை எல்லையிலிருந்து மீனகை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க.
0: ஓகே சூப்பர், தொடர்ச்சியாக நீங்கள் அப்படியே கால் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே நிகழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு இன்றைய முழுக்க இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி தான் இன்னொரு நல்ல பாடல் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக செலுத்திக் கொண்டிருக்கிறார்
3: நடிகை அம்பிகா.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.
2: இடைக்கால இசைகளுக்கு ஓர் நாள், வாரத்தின் ஒரு நாள், வசந்தத்தின் இந்நாள், செவ்வாய் ராகங்கள்.

0: சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டீங்க.
1: பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து சுசீலா பாடிய ஒரு அருமையான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இறுதி மனத்தியாளத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாளத்திலயும் பாத்தீங்கன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க.
0: சைஃபர் 1 1 2 7 5 0 0 1 அப்படி லடி சைஃபர் 1 1 2 7 5 1 1 1 கால் பண்ணீங்க எங்களோட பேச முடியும். இப்ப
1: பேசுறதுக்காக யார்? ஹலோ வணக்கம்.
2: ஹாய் ப்ரோ, ஹாய் மாட்டி.
1: நல்லா இருக்கம். யார் பேசுறீங்க?
2: நேத்து பேசிக்கின்ற லைன் கட் ஆயிருச்சு. நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து எனக்கு பதில் கொடுக்க எல்லாம் போயிருச்சு. அது கொடுக்கலன்னா மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு
0: அப்படி நேற்று கேட்ட கேள்வியா மறந்துட்டு நாங்க.
2: புள்ளிராஜா
0: மாதிரி பேசிட்டு கூடாது. ஓகே சரி. ஓகே யாருக்காக எல்லாம் பாடல்?
2: பாடல் ப்ரோ, நம்ம மூவரும் சேர்ந்து வசன உறவுகளுக்காக கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி. அந்த ஒரு பாடலும் தான் ப்ரோ.
0: கட்டாயம் கட்டாயம்
2: அந்த போட்டிருக்கேன், போஸ்ட்ல பாருங்க.
0: பாக்குறேன் பாக்குறேன். ஓகே நன்றி. ஓகே சூப்பர்.

0: மண்வாசனை திரைப்படத்தில இருந்து ஒரு அழகான பாடல்.
1: பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் செவ்வாய் ராகம் கொண்டு வரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
0: ஓகே, இந்த காலநிலை மாறிச்சு, மழை வந்துச்சு, வெயில் வந்துச்சு, மறுபடியும் மழை வந்துச்சு, எல்லாம் சேர்ந்து எனக்கு தடிமன் காய்ச்சல் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு.
1: அப்படியா?
0: எஸ். ஓகே, இப்ப யாரு எங்களோட பேசுறதுக்காக
1: பேசுறதுக்கு? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: அண்ணா, வணக்கம். வணக்கம், உங்களுடைய பாடல்கள் நிறைய போய்
2: கொண்டிருக்கீங்க.
0: அதுதான்
2: என்ன
0: சரி, உங்களுக்கு எஸ்பிபி அவர்களை ரொம்ப பிடிக்கும் போல.
1: பேர்னால பிடிக்குமா? அப்படி பிடிக்குமா இல்ல பாடல்கள் பிடிக்குமா?
2: இல்ல, எனக்கும் பாட முடியுமா, ஏனென்றால் எனக்கும் வயசு இருக்கின்றது, என பாட முடியாத சந்தர்ப்பம். ஆனா பாலசுப்ரமணியம் என்று சொன்னால் ஓரளவு பாடுவார்கள்.
1: ஆஹா, அப்படியா? சரி சரி சரி சரி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
2: என்ன பாடு? நீளம் பழனியரை ஒரு மலரைந்தாலே கற்பனை செய்த

0: ஒரு மலரின்னாலே கற்பனை செய்தா
1: நன்றி, ரொம்ப நன்றி.
2: அருமையா பாடியிருந்தாரு. நன்றி நன்றி. சரி, இப்ப எல்லாரையும் இணைத்துக் கொண்டு ஒரு பாடல் கேட்கலாமா?
1: ஓகே.

0: செவ்வாய் ராகங்கள் தரும் வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டிருக்கிறீங்க. நேரம் 8:42 ஆகிக்கொண்டிருக்கிறது. ரைட், ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஃபேஸ்புக்னு சொல்லும் போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. முந்தி நாங்கள் வந்து அந்த ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம் நாங்கள் படிக்காமல் சும்மா அப்படி ஃபோனை நோண்டிகிட்டு இருந்தா, ஃபேஸ்புக் எதுவும் பார்த்துட்டு இருந்தா, அப்படி இல்லாட்டி ஏதாவது சும்மா ஃபோனை கையில் எடுத்தாலே வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, உடனே ஃபோனை வச்சுட்டு படி, ஃபோனை வச்சுட்டு படி. வீட்டில் என்ன தலைகளாக என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் ஒரு காரணமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் அப்படியே மாறி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாம் ஃபோனை நோண்டிகிட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அவங்க தொடங்கிட்டாங்க இந்த வேலை எல்லாத்தையும். ஜென்சியா மாறிட்டு இருக்காங்க. அதுலயும் சில பேர் இருக்கிறாங்க இன்னும் ஒரு படி மேல போய் எங்க வந்து என்ன கமெண்ட் அடிக்கிறது ஒண்ணும் தெரியா, போய் எழுதுறது கையில கட கட கட கட கடன் அடிச்சு விடுறது. சரி, அப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு,
1: பாக்கலாம். பாத்தீங்கன்னா, இருவருக்கும் இனிமையான வணக்கம். தேஜா, இன்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள். வசந்தத்தின் செல்லக்குட்டி தேஜா வந்திருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம் என்று சொல்லி புஷ்பராஜா நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. ஆய் சிவா அண்ணா, ஆனந்தி அக்கா, இருவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கம். பண்டாரவளையிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிருஷாந்தன், ரோசன், சபினா ஆகியோர் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க.
0: ஓகே, அது மாதிரி மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்காங்க. வசந்தமாலையுடைய அபிமான நேயர், எனக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. நிச்சயமாக அது மாதிரி அட்டம்பட்டி புஷ்பராஜினிய இரவு வணக்கங்களோடு வந்திருக்காங்க. ராஜேந்திரன் எழுந்திருக்கிற நிகழ்ச்சி கேட்டுருக்கிறதாக, பன்னியபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோடு எழுந்திருக்கிறதாக வந்திருக்காரு.
1: அதே நேரம் இனிமையான இரவு நேர வணக்கம் சிவா, ஆனந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி வரலட்சுமி இணைந்திருக்காங்க. கொட்டேனாவிலிருந்து நீலமேகம் தேவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாத்தலையிலிருந்து
0: ஓகே, அது மாதிரி இந்த கலை அரசு, பால கார்த்திகா, செல்வத்துறை, நந்தகுமார், மதேஸ்வர், சண்முக சுந்தரம் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு சொல்லியிருக்காங்க. அக்கறைப்பட்டு டெய்லர் நிசாரும் வந்திருக்காரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக.
1: இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல்

0: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய தினம் ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: நடிகை அம்பிகா.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய வசந்தம் எக்ஸ்பிரஸ் சொல்நேரம் கேட்டீங்க. இப்ப அடுத்ததாக ஒலிக்கி இருக்கும் பாடலோடு அப்படியே நாங்களும் விடைபெற போகின்றோம். அதுக்கு முதல்ல இன்றைய தினம் முழுக்க செவ்வாய் ராகங்கள் இடைக்கால பாடல்கள் எல்லாருமே கேட்டு சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அதுவும் இடைக்கால பாடல்கள்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பாடல்கள். அதுவும் அதுக்கென்று ஒரு நாள் நாங்கள் ஒதுக்கி அந்த பாடல்கள் எல்லாம் தரும்போது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதையும் தரும்போது எங்களுக்கும் அது இரட்டிப்பு சந்தோஷம் இல்லையா?
3: சரி, உண்மையாகவே இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராமுக்கு ஆட்கள் வந்தாச்சு, அதனால நம்ம விடைபெறணும். சரி, தொடர்ந்து நேர்கள் வந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலைகத்தில் டிலுக்சன் வந்திருக்காங்க.
2: விடைபெறும் நாங்கள்
3: என்றும் உங்கள் அன்பின் அர்ச்சியானந்தி மற்றும்
2: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமண உங்காரமூர்த்தி. வணக்கம் நேர்களை, தொடர்ந்தும் வசந்தம் எஃப்எம் ஓடு இணைந்திருங்கள்.
4: கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கேளியே.

கற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்து இருக்கின்றோம். அழகான ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை கூட எப்பவுமே இனிமையான பாடல்கள், செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இனிமையான இடைக்கால பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் முழுமையான நிகழ்ச்சி அனைத்துமே நகரும். அதுபோலவே இந்த மணித்தியாலத்திலிருந்து 12 மணி வரைக்கும் இனிமையான செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இடைக்கால பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லவே இந்த பாடல்கள் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதீதமான காதல். எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, இந்த இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த இடைக்கால பாடல்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு அடிமை, ஒரு போதை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த இடைக்கால பாடல்கள் கொடுக்கக்கூடிய இசை மற்றும் அதனுடைய வரிகள், அதோடு சேர்த்து அந்த அழகான மெல்லிசை மன்னர்களுடைய அந்த வாய்ஸ் மற்றும் அந்த பாடகிகள் கொடுக்கக்கூடிய அந்த அழகான வாய்ஸ் மாயாஜாலம் எல்லாமே சேர்த்து இந்த இடைக்கால பாடல்களுக்கு இன்னும் ஒரு விதமான அழகை கொடுக்கும். அதுதான் இடைக்கால பாடல்களுடைய ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றலை வசந்தத்தின் இன்றைய வசந்த நிலா இனிமையான இடைக்கால பாடல்களை சுமந்து கொண்டு நகரப் போகின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசியிலும் 0112-775-0001 அல்லது 0112-775-0111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது. அத்தனை பதிவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக்கொண்டு இருக்கின்றேன். தற்போது அழைப்பினூடாக அன்பான நீல சந்தம், அன்பான வணக்கம். முதல் நேரே வந்த விகிதத்தோடு போயிட்டாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 102.6 அலைவரிசையில் காற்றலை வசந்தத்தின் செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய வசந்த நிலாவோடு.

0: இருதய துடிப்பும் கூட இசையோடு கலக்கும் இடம் வசந்த நிலா. வசந்த நிலா வசந்த நிலா
1: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
2: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது? நம்ப ஆச்சு.

0: காற்றலை வசந்ததின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒளி தோய்ந்த பாடல் இளையராஜா இசையில் முத்துலிங்கம் வரிகளில் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல், எஸ்பிபி பாடிய இனிமையான பாடல். இளையராஜாவினுடைய இசை எப்பவுமே ஒரு விதமான யதார்த்தமான ஒரு இசையா இருக்கும். எல்லா இசைகளிலிருந்து வேறுபட்ட ஒரு இசை என்று சொன்னால் இளையராஜாவினுடைய இசை. குறிப்பாக இந்த இளையராஜாவினுடைய இசை மற்றும் எஸ்பிபியினுடைய இந்த காம்போ வந்து இன்னும் ஒரு விதமான பாடல்களுக்கு இனிமையும் அழகும் சேர்க்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இடைக்கால பாடல்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விதமான கிளாசிக் வேறு எந்த பாடல்களுமே கொடுக்காது அப்படின்னு சொல்ல சொன்னால் அது நிதர்சனமும் கூட. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அலைக்கவினை தொலைபேசியிலும் 0112-775-0011 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக நேயர் சொந்தம், அன்பான வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சாந்தா, எப்படி இருக்கீங்க சாந்தா? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன் சாந்தா. சொல்லுங்க, இடைக்கால பாடல்கள் என்றாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்பெஷலா உங்களுக்கு இடைக்கால பாடல் பிடிப்பதற்கான ஒரு காரணம் என்ன, ரீசன் அது?
1: எனக்கு அந்த கோவ பாடல்
0: அதுதான் இடைக்கால பாடல் சொன்னாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் ரொம்ப இடைக்கால பாடல்கள் வந்து அதிகமா பிடிப்பதற்கான ஒரு ரீசன்
1: பாடல் என்றாலும் நல்லா பிடிக்கும். நல்ல கருத்துள்ள பாடல்கள், நல்ல பாடல்கள்.
0: மற்றும் ஜானகியம்மா படிச்சிருப்பாங்க அந்த பாடல்.
1: ஓ, எனக்கு பிடிச்சிருக்கு அந்த பாடல். எல்லா பாடலும்
0: பிடிச்சிருக்காது. ஒளிக்கப்பிருக்கும் இந்த பாடல் விஜய் ஆனந்தினுடைய இசையில் நான் அடிமைகள் திரைப்படத்திற்காக 1986 எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி பாடிய இனிமையான பாடல் வா வா இதயமே.

ஆற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒளித்தோய்ந்த பாடல் இது இளையராஜாவினுடைய இசையில் சின்ன பசங்க நாங்கா எனும் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி பாடிய இனிமையான பாடல் இங்கே மானமுள்ள பொண்ணு ஒன்று. இனிமையான பாடல்ல இந்த இனிமையான பாடல்களை இந்த இரா பொழுது கேட்கும் பொழுது அவ்வளோ இனிமையாக இருக்கு. சில பாடல்கள் எப்பவுமே எங்களுடைய அந்த பிளேலிஸ்டில் எப்பவுமே பிடித்த பாடல்களுடைய வரிசையில் இருக்கும். இன்னும் சில பாடல்கள் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது விரும்பி கேட்கக்கூடிய பாடல்கள். இன்னும் சில பாடல்கள் இது காதல் பிரிவு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த காதலுக்காக கேட்கக்கூடிய பாடல்கள். ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புக்குமே ஒரு சில பாடல்கள் அப்படியே செதுக்கி கொடுத்துருப்பாங்க இந்த இடைக்காலத்தினுடைய இசை அமைப்பாளர்கள் மற்றும் கவிஞர்கள் பாடகர்கள் எல்லாருமே சேர்ந்து. காலங்கள் எவ்வளவு ஓடினாலும் இடைக்கால பாடல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விதமான சந்தோஷத்தை எந்த பாடல்களுமே கொடுக்க முடியாது. இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி ஜெனரேஷனா இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா 80s 90s 2K இப்படி எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி விரும்பி கேட்கக்கூடிய பாடல் தீர்வுகள் அப்படின்னு சொன்னாலும் இடைக்கால பாடல்கள். இடைக்கால பாடல்களினுடைய அந்த வரிகள் மற்றும் அது

ஒரு சில பாடல்கள் தத்துவமாக இருக்கும். எங்களுடைய தற்போதைய வாழ்க்கைக்கு அந்த பாடல்கள் எங்களுக்காகவே எழுதி வச்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ இனிமையான பாடல்கள். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இனிமையான பாடல்களை தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கும் 0112 7750 0100 அல்லது 0112 7750 1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அந்த பதிவுகளை இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக்கொண்டிருக்கின்றேன். ஹாய் அன்பான வணக்கம் டிலு, நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி வத்தலை ஹாத்தி பேகஸ்ல இருந்து, வத்தலை ஹொனபேட்டி ஹாத்தி பேகஸ்ல இருந்து ஆனந்த் மற்றும் அன்பான மனைவி சத்யா, பிள்ளைகள் அபி அதிதி ஆதி எல்லாருமே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்காங்க. அடித்த நேயசந்தங்களையும் எடுத்துக்கொண்டு அழைப்பினுடைய நேயசந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி விஸ்வநாதன். சொல்லுங்க, உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடைக்கால பாடல் என்ன பாடல்? நான்நடைமை திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் தந்துட்டேன். இன்னும் ஒரு பாடல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் தர்றதுக்கு முயற்சி பண்றேன். நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைக்கலாம், இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். ஒழுக்கம் இருக்கும் இந்த பாடல் நாடோடி காதல் திரைப்படத்திலிருந்து, இனிமையான பாடல்களா?

0: சுவாசம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது நம்பாச்சுதான்?

0: காற்றலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு இரண்டாவது மடித்தியாளத்திற்குள் நாங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கமணி தொலைபேசிலக்கம் 01132 7750101 அல்லது 01132 7750111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் வச்சோமா இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நாடும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அழைப்பினுடாக நேயர் சொந்தம் அன்பான வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: அன்பான வணக்கம்.
1: யாழ்ப்பாணத்தில இருந்து சாந்தினி.
0: சாந்தினி எப்படி இருக்கீங்க? சாந்தினி
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன் சாந்தினி. இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு நடிகர்?
1: இடைக்கால படத்தில இருந்து இது ஒரு பெண் மாலை பொழுது அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்.
0: அந்த பாடல் படிக்கும் ஓகே. இடைக்காலத்துல உங்களுக்கு பிடித்த ஒரு நடிகர் என்றால் யார் அது?
1: விஜய் பிடிக்கும்.
0: இடைக்காலத்துல விஜய் பிடிக்குமா?
1: விஜய் பிடிக்கும்.
0: அருமையான பதில். தொடர்ச்சியா நிகழ்ச்சிக்கு விட்டுட்டு இருங்க. காற்றலை வசந்தத்தின் இனிமையான பாடல்களை கேட்கலாம். இடைக்காலத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் அப்படின்னு சொன்னாலே மோகன் மற்றும் பிரபு அப்படி ஏராளமான நடிகர் இருக்காங்க. ராமராஜன், இவங்க எல்லாருமே ஒரு சில பாடல்கள் தனித்துவமா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. குறிப்பாக பிரபு அப்படின்னு சொன்னாலே எங்கள் மைண்டில் எப்போவுமே வரக்கூடிய பாடல், சின்ன தம்பி திரைப்படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடல்கள், இல்லை ரஜினி அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு டக்குன்னு வரக்கூடிய பாடல் அப்படின்னு சொன்னால் இந்த தென்மதுரை வைக்கின்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்கள் எங்களுக்கு கட்டாய நிலைவில் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இடைக்கால நடிகர்கள் அப்படின்னு சொன்னால் எந்த பாடல் நினைவுக்கு வருவது என்பதை நீங்களும் நிகழ்ச்சியோடு அழைப்பினை ஏற்படுத்தி தெரிவிக்கலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இனிமையான பாடல்களோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல்

0: காற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய்
1: ராகங்கள். இத சாப்பிட்டா அபிராமி வருவாளா?
2: முதல்ல தூக்கம் வரும்.
3: அபிராமி
2: வருவா, நீ படு.
1: தூக்கம் வரலையே.
2: வரும், படு.
1: தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
2: வரும், அதுவும் வரும்.
1: காத்தே வரல.
2: வரும்.
1: அத போட்டா சத்தம்தான் வரும். வரும்.
2: வராது.
1: வரும். அன்னைக்கு வந்ததா எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். செவ்வாய் ராகங்கள் தரக்கூடிய இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒளித்தோ இந்த பாடல் அது ராசாவை உன்னை நம்பி திரைப்படத்திலிருந்து ராமராஜனனுடைய திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல். தொடர்ச்சியாக நீங்களும் இன்னும் இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். அதற்கு அழைக்கவனை தொலைபேசிலக்கும் 0112 775 0001 அல்லது 0112 775 1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த அழகான இரா பொழுதில் தொடர்ச்சியாக எங்களுடைய ஃபேஸ்புக் சொந்தங்களை தற்போது இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம் டிலக்ஷன் நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் வேண்டும் என்று சொல்லி தர்ஷினி குணசீகரன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் டிலு நானும் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியுடைய பாடல்கள் எல்லாமே அருமையிலும் அருமை என்று சொல்லி ஸ்டீஃபன் ஷாரு அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு தான். இன்றைய வசந்த நிலா செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய வசந்த நிலா மிகவும் அருமை டிலுக்ஷன் என்று சொல்லி கவிதா ஸ்ரீ அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் ஹரியாந்தோட்டையிலிருந்து ஹாய் அன்பான வணக்கம் செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய வசந்த நிலா இனிமையான பாடல். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்று சொன்னால் தென்மதுரை வைகைநதி. அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும், கேட்கும் போதே அவ்வளவு இனிமையாக இருந்தது என்று சொல்லியிருக்காங்க தேவி. ஹாய் அன்பான வணக்கம் கந்தலாய் சைசர் அன்பான வணக்கம் சொல்லி அக்கறை பெற்று சகமவீதி கிருஷ்ணபிள்ளை அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. கனியா மக்ரூப் நகர் நசூர் அன்பான வணக்கம் சொல்லி நாடும் நிகழ்ச்சியோடு கேரின் ஆகஸ் மற்றும் அன்பு நிறைந்த இனிமையான இரவு பொழுது வணக்கம் பஸ்டன் தோட்டம் மக்கள் பத்தனை மனைவி மஞ்சுளா நவீன் சசிகலா நோனா தோட்டம் லிந்துள்ள நவிஷான் எல்லோரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் இனிமையான பாடலுக்கு என்று சொல்லியிருக்காங்க. மற்றும் இதமான இரவு வணக்கம் சொல்லி பண்டார்வலி வினோதன் வினு லதா கிஷாந்தன் ரோஷான் சபினா சிங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று அபுதலையிலிருந்து ரஞ்சித் அன்பான வணக்கம் சொல்லி அவிஷாவலி டிலுக்ஷன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. வேலுசாமி அன்பான வணக்கம் சொல்லி இனிமையான இரவு நேர வணக்கம் வசந்த நிலாவின் வணக்கம் நிகழ்ச்சிக்கும் தங்களுக்கும் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா, நலமறியாவல் அப்படின்னு சொல்லி இனிமையான பாடல்கள் என்று சொல்லியிருக்காங்க. ஆடி மாதத்தில் ஆடி வந்தார் கச்சான் அவர் கண்ணியின் மச்சான் இனிமையான பாடல்கள் என்று சொல்லி கந்தலக்கே வைத்தியன் அன்பான வணக்கம் சொல்லி அக்கதை பற்றிய ஜோனே ஹம்பரம் அன்பான வணக்கம் நிகழ்ச்சியுடைய பாடல்கள் அருமை என்று கேரோலினா ஹரி மற்றும் அவனை சிவ ஜெயந்தி மாலா மாலா பேனட் ஹேட்டனிலிருந்து வசந்த நாள் நிகழ்ச்சியின் அன்பான இனிமையான அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் என்று சொல்லி புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. கொடுக்கலை சந்தனம் மற்றும் கிருஷ்ண சுவாதி சாந்தி அன்பான வணக்கம் சொல்லி பசதியுடைய பாலச்சந்திரன் சென்னை நாகராஜன் நிஷா புவனேஸ்வரன் மங்கை கரசி அக்கறை பெற்ற பப்டேலன் நிஷா மற்றும் கொழும்பு 15 ஜெயசீலன் பொதுவில் படகசியா ஹாய் அன்பான வணக்கம் நடும் நிகழ்ச்சியோடு என்ற பெரிய நிலாவணி கிருஷ்ணா மற்றும் நான் மூதர் பட்டிதழல் வடிவில் வசந்தம் வானொலியின் அபிமான நேயர் செவ்வாய் ரகம் தரும் வசந்த நிலா மிக அருமை என்று சொல்லியிருக்காங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அன்பான வணக்கம் சொல்லி நடும் நிகழ்ச்சியோடு என்று அன்பான வணக்கம் நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் எல்லாமே மிகவும் அருமை என்று சொல்லி சப்புக்கள் கலந்த பெரிய குறியான வசந்தகுமார் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அனைத்து நேய சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டோ இனிமையான பாடலில் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு

கற்றலையில் இடைக்கால ராகங்களை மீட்டும் ஓர் நாள் வசந்தத்தின் செவ்வாய் ராகங்கள்.

0: காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழி தொய்ந்த பாடல் மூன்றாம் பெரிய திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல். நேரம் சரியாக இரவு 10:38.
1: வசந்தம் FM.

0: நிகழ்ச்சிகள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

ராஜாலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒளித்தோ இந்த பாடல் இது பஞ்சதனச்சலமினுடைய வழிகளில். இளையராஜா இசையில் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய இனிமையான பாடல். தொடர்ச்சியாக இன்னும் இனிமையான பாடல்களை நீங்களும் கேட்கலாம் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. அதற்காக அழைப்பினை ஏற்படுத்த வேண்டிய தொலைபேசி இருக்கின்ற 775-00-1 அல்லது 0-1-2-775-11 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த அழகான இரா பொழுதில் அழைப்பினூடாக நேய சந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? திருகோணமலையிலிருந்து வணக்கம் ஆனந்தன். சொல்லுங்க, உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடைக்கால நடிகர் என்றால் யாரது?

0: எனக்கு கிடைக்கிறது கமல்ஹாசன், விவேகானந்த
1: ராஜா என்பர் ஜானகி அம்மா மற்றும் எஸ்பிபி பாடிய ஒரு இனிமையான பாடல், இனிமையான பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி இந்த திரைப்படத்தில் இருந்த பாடல் இல்லையா? இனிமையான பாடல் தொழிற்சி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க. இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். நன்றி. காற்றறி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல் திருகோணமலை ஆனந்தன் கேட்ட அந்த இனிமையான பாடல் இளையராஜாவினுடைய இசையில் பஞ்ச அலச்சலம் திரைப்படத்திலிருந்து, புவன ஒரு கேள்விக்குறி எனும் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் எஸ்பிபி பாடிய இனிமையான பாடல்.

0: மயிலின் அகவல் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம். உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்.
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

இளையராஜாவின் வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழி தோய்ந்த பாடல் அது இளையராஜாவினுடைய இசையில். கங்கை அமரன் வரிகளில் பாண்டி நடித்தங்கம் திரைப்படத்திற்காக 1989 ஆண்டு எஸ்பிபி மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. நேரம் சரியாக இரவு 11 மணி.

0: காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒளித்தொய்ந்த பாடல் இளையராஜாவினுடைய இசையில் மௌன ரகம் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல். தொடர்ச்சியாக இன்னும் இனிமையான பாடல்களை இந்த மனத்தியாளத்திலும் நீங்களும் கேட்கலாம். நிகழ்ச்சியுடைய மூன்றாவது மனத்தியாளத்திற்குள் நாங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். காஜலி வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இனிமையான பாடல்கள் மற்றும் இனிமையான அந்த இடைக்கால நினைவுகளை சுமந்து கொண்டு வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அலைக்கவணி தொலைபேசியிலும் 0112-775-0011 அல்லது 0112-775-1111 நீங்களும் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காஜலி வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அது அருமையான பதிவுகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அழைப்பினுடாக உடைய சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? ஆஷா, எப்படி இருக்கீங்க ஆஷா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். ஆஷா, இடைக்கால பாடல்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடைக்கால பாடல் என்றால் என்ன பாடல்? இன்னும் ஒலிக்கவிருக்கும் பாடலை யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம். சொல்லுங்க.
1: நிஜமில்லா வாழ்வுக்கு ஆசைகள் ஆயிரம், நிலையில்லா உறவுக்கு நினைவுகள் இருந்தன.
0: இனிமையான கவிதை, நன்றி.
1: என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கனடாவில் இருக்கேன். அசாமுக்காக மட்டும் கேட்கிறேன்னா.
0: நன்றி. அனைத்து நிகழ்ச்சிகளையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் காட்சி வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நாங்களும் கேட்கலாம்.

பாடலும் மயிலின் அகவெல்லும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்.

0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

0: இளையராஜாவின் இசையில் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து இனிமேல பாடல் எஸ்பியினுடைய அந்த கோல்டன் வாய்ஸ்ல காற்றலை வசந்தத்தின் வசந்தனங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய இனிமையான இடைக்கால பாடல்களை சுமந்து கொண்டு வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களோடு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்கள் பலவினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0001 அல்லது 0312-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிகளாலும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது அழைப்பினுடாக உடனே சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சுகம் அருள்மொழி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஒளிக்கவிருக்கும்
0: பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? ரொம்ப நன்றி. அனைத்து நேசங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல்.

0: போற வழி எங்கிழக்கோ அதங்கிழக்கு வாசமல்லி.
1: நேரம் இரவு 11:34. குயிலின் பாடலம், மயிலின் அகவலம், பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழ்

0: ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்ப ஆச்சு.

0: நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒளித்தோய்ந்த பாடலது மௌனராகம் திரைப்படத்திற்காக இளையராஜாவினுடைய இசையில் இனிமையான பாடல். தொடர்ச்சியாக இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு நீங்களும் கேட்கலாம். தொடர்ச்சியாக அலைக்கவணி தொலைபேசியிலுக்கு மீண்டும் 0712 775 0001 அல்லது 0712 775 0111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? ரகம்பா, எப்படி இருக்கீங்க ரகம்பா? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப நன்றி. உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்றால் என்ன பாடல்? ரொம்ப பிடிக்குமா? ஓகேம்மா, நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை
1: என்ன
0: பாடல்?
1: குரு படத்துல மறந்தாலும் விட மாட்டேன்.
0: குரு படத்துல என்ன பாடல்? என்ன பாடல்மா?
1: மறந்தாலும் விட மாட்டேன்.
0: நீங்களும் ஏற்படுத்தலாம் இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். செவ்வாய் ரகங்கள் தரக்கூடிய காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு நீங்களும் தொடர்ச்சியாக அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னும் ஒரு குறுகிய நேரமே உங்களுக்காக காணப்படுகின்றது. ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் இளையராஜாவின் இசையில் ஆர் பி உதயகுமார் வரிகளில் கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக எஸ்பிபி பாடிய இனிமையான பாடல்.

0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

ஒழிக்கும் மனைவியான பாடலோடு நடும் நிகழ்ச்சியிலேயே நிறைவு செய்ய வேண்டிய நிர்மதாட்சி. நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சந்தோஷமான நன்றிகளை கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நடைபெற்ற உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா டெலிவிஷன். வசந்தம் தரும் நிகழ்ச்சிகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

FM, breath of time.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம மேற்கொண்டாலே போதும், நிரந்தரமாக நம்முடைய இல்லத்திற்கு மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். முதல்ல நம்ம வீட்டிலேயே அதை எப்படி நாம கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீடு அப்படிங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்த இடமாக, மங்களகரம் நிறைந்த இடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அதனால நீங்க வீட்டு வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா, வீட்டு வாசல்லையே மங்களகரமா கோலம் போட்டு நல்ல வாசனை உள்ள மலர் செடிகளை வாசல்ல நாம வச்சு, வீட்டுக்குள்ள நுழைகின்ற போதே ஒரு நிலை கண்ணாடி அல்லது ஒரு கற்பக விநாயகரினுடைய படம், இது வந்து நாம நுழைகின்ற இடத்திலேயே வரக்கூடியவர்கள் பார்க்கும் வண்ணமாக வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா வீட்டிற்கு எந்த விதமான தீய சக்திகளும் அணுகாது. அதனால முதல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த திசை உள்ள வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இப்படின்னு எந்த திசை பார்த்த வாசல்களாக இருந்தாலும், நமக்கு கணக்கு வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது உள்ளே நுழைபவர்கள் கண்ணுக்கு எதிரில் தெரிகிற மாதிரி ஒரு நிலை கண்ணாடி அல்லது கற்பக விநாயகர் படம், இது ரெண்டும் தான் வந்து வைக்கணும். அதற்கு அடுத்தாற் போல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டிற்கு உள்புறம் பார்த்தாற் போல ஒரு மகாலட்சுமியினுடைய படம் கண்டிப்பாக வைக்கணும். பல பேர் மகாலட்சுமியை வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைப்பாங்க, அப்படி வைக்க கூடாது. மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தை பார்க்கிற மாதிரி தான் நாம வைக்கணும். அதனால மகாலட்சுமியினுடைய படம் ஒன்று உள்ள பார்த்த மாதிரி இருக்கணும், விநாயகர் படம் ஒன்று வெளியில பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தா இந்த வாஸ்து தோஷம், அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு நிறைய போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறோம் இல்லையா, அது அத்தனையுமே போய்விடும். இறைவன் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்வார். இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த வீட்டை எப்படி மாத்த முடியும், வாசலை எப்படி மாத்த முடியும்? அதனால இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் முதல்ல. அதற்கு அடுத்தாற் போல வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். எங்க வந்து சுத்தம் நிறைந்திருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி நிறைந்திருப்பாள். நம்மளே வந்து ஒரு இடத்துல போய் உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமா இருந்தா தானே உட்காடுறோம். அதனால வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அந்த காலத்துல நமக்கு சொல்லுவாங்க, கூட்டி ராத்திரி ஆனா வெளியில தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இரவு நேரங்கள்ல ஏதாவது, இப்போ தங்கத்தோடு போட்டிருக்கிறோம், கொலுசு போட்டிருக்கிறோம், குழந்தைங்க மோதிரம் போட்டிருக்கோம், செயின் போட்டிருக்கோம், ஏதோ விளையாட்டு நேரத்துல அது கீழே விழுந்திருக்கோம், நமக்கு தெரியாது. கூட்டி நம்ம பாட்டுக்கு தூர போட்டுட்டோம்னா காலையில அதை காணோம்னு தேடி நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணமும் அதுல அடங்கும். அதனால பெரியோர்கள் நமக்கு சொன்ன எல்லா விஷயங்கள்லையும் ஏதாவது ஒரு வாழ்க்கை காரணம் அப்படிங்கிறது அமைந்திருக்கும். அதனால வீட்டை வந்து எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும். குறிப்பா பூஜை அறை, நம்முடைய சமையல் அறை, இது இரண்டுமே வந்து எப்போதுமே சுத்தமா இருக்கணும். பூஜை அறையில நல்ல நறுமணம் நிறைந்த வாசனை எப்போதும் வந்துகிட்டே இருக்கணும். அதனால்தான் ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் போடணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. தீபம், நெய் விளக்கினால தீபம் ஏற்றணும். தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி அடியேன் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறேன், அதுல போய் நீங்க பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன தீபம் என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்னா, அந்த தீபத்தினுடைய தகவல்களை நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வீட்டுல கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடணும். இது இல்லாம நாம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்களுக்கு, வீட்டுல இருந்து அவங்க வெளியில போகும்போது குங்குமம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லணும். மலர்ந்த முகத்தோடு அவர்களை வரவேற்கணும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், அகன் அமர்ந்து செய்யாள் உரையும், முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு சொல்றார்.
2: எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் 102.6

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான உற்சாகமான காலை நேர வணக்கம். இன்று 2026 மே மாதம் 27 திகதி புதன்கிழமை உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் சுபிச்சமிக்க நாளாகவும் அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 102.6 102.8 அலைவரிசைகளின் ஊடாக இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் காலை பொழுதின் வாழ்த்து விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க ஹட்டன் கேம்பெளியிலிருந்து தங்க சுந்தரம். நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதோடு வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. தொலசல பூமிகா சின்ன தம்பி, நித்திய பிரபா ஸ்ரீதரன், சாரங்க பிரபா அபிதரன், கிசான பிரபா நாகேந்திரன், தனலட்சுமி ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், அழகு சுந்தரம், ரமணி டிலுக்ஸ் அண்ட் சொக்கலிங்கம், முத்துக்குமாரி, அருண்மொழி, சின்னையா, மகாதேவன், எட்டியாந்தோட்ட, சிவாஜல்ல இருக்கும் அனைவருக்காகவும் கௌசல்யாவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. பெரிய கல்லாறு உதயபுரம் உதயன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. கீசாயினியையும் ஜிதுவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. மயிலம்பாவளியிலிருந்து பொன்னம்பலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்தம் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு அனைவருக்கும் காலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இங்கிரிய ரவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் நல்ல நாளாக மலர்வதோடு நண்பர்கள் அறிவிப்பாளர்கள் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் அக்கா என்று இணைந்திருக்காங்க. பூனகலையிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மனைவி ரத்னசெல்வி, சனா, டிலோ, மதுசிகா மற்றும் லக்ஷிகா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். 102.6 102.8 அலைவரிசையில் காலை பொழுதின் வாழ்த்து விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்கள்.